உன்னிடம் உரிமையுடன் சண்டையிட்டவள், உன் நேரத்தை கேட்டு கோபப்பட்டவள் என்று அமைதியாகிவிட்டால் பேசி பயனில்லை, இல்லாத இடத்தில் மௌனம் சிறந்ததென்று உணர்ந்து கொண்டாள் போல். உன்னிடம் உரிமையுடன் சண்டையிட்டவள், உன் நேரத்தை கேட்டு கோபப்பட்டவள் என்று அமைதியாகிவிட்டால் பேசி பயனில்லாத இடத்தில் மௌனம் சிறந்தது என்று உணர்ந்து கொண்டாள் என்னவோ. யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம், ஆனால் மனச்சாட்சியை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. குத்தி கொண்டேதான் இருக்கும். யாரையும் வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம், ஆனால் மனச்சாட்சியை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. அது குத்தி கொண்டேதான் இருக்கும். சந்தோஷமாக வாழ்கிறோம் என்பதை விட நாம் எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டு வாழ்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. சந்தோஷமாக வாழ்கிறோம் என்பதை விட நாம் எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டு வாழ்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. பணக்காரனாக வாழ ஆசையில்லை, மரணம் வரை யாரிடமும் கையேந்தாமல் வாழத்தான் ஆசை. பணக்காரனாக வாழ ஆசையில்லை, மரணம் வரை யாரிடமும் கையேந்தாமல் வாழத்தான் ஆசையாக இருக்கின்றது. இதயத்தை கூட நம்பாதே, ஒரு நாள் அது கூட உன்னிடம் சொல்லாமல் துடுப்பை நிறுத்திவிடும். ஒரு வழி வந்தால் அதை மறந்து போகும் அளவிற்கு இன்னொரு வழி வந்து விடுகிறது. இங்கு வழிகளே நிரந்தரமாக காணப்படுகின்றது. ஒரு வழி வந்தால் அதை மறந்து போகும் முன் அளவுக்கு இன்னொரு வழி வந்து விடுகின்றது. இங்கு வழிகளே நிரந்தரமாக காணப்படுகின்றது.

குழப்பங்கள் தீரும் வரை மௌனமாகவும் தனிமையாகவும் இருப்பது நல்லது. குழப்பங்கள் தீரும் வரை மௌனமாகவும் தனியாகவும் இருப்பது நல்லதென்று மனம் சொல்கின்றது. எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அம்மாவின் முந்தானையின் வியர்வை துளியின் வாசனையை விட விலை வந்த வாசனை திரவியம் எதுவுமில்லை. எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அம்மாவின் முந்தானை வியர்வை துளியின் வாசனையை விட விலை உயர்ந்த வாசனை திரவியம். மீண்டும் பேசினால் மேலும் காயப்படுவோம் என்ற பயத்தினாலே மௌனத்தை தேடுகின்றது சிலரது அன்பு. மீண்டும் பேசினால் மேலும் மேலும் காயப்படும் என்ற பயத்தினாலே மௌனத்தை தேடுகின்றது சிலரது அன்பு. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். தேவைகள் இருந்தால் திடீரக்கரை பாசம் வரும். தேவைகள் முடிந்த பின் நாம் யார் என்று கூட தெரியாமல் போய்விடுகின்றது. தேவைகள் இருந்தால் திடீர் அக்கறை வரும். தேவைகள் முடிந்த பின் நாம் யார் என்று கூட தெரியாமல் போய்விடுகின்றது. ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனமாகிவிட்டால் நேர்மையாக வாழ்பவன் பிழைக்க தெரியாதவனாகிவிடுகின்றான். ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனமாகிவிட்டதால் நேர்மையாக வாழ்பவன் பிழைக்க தெரியாதவனாக ஆகிவிடுகின்றான். எத்தனையோ துன்பங்களை கடந்துவிட்டவன் இருந்தும் மனதில் ஏதோ ஒரு பயம், இந்த வாழ்க்கை இன்னும் என்னென்னவெல்லாம் கற்றுத்தரப்போகின்றது என்று சொல்லி. எத்தனையோ துன்பங்களை கடந்து விட்டேன் இருந்தும் மனதில் ஏதோ ஒரு பயம், இந்த வாழ்க்கை இன்னும் என்னவெல்லாம் கற்றுத்தரப்போகின்றது என்று சொல்லி.

இதுவரை நேரமும் காற்றலையில் ஒலித்தது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியில் உங்களோடு காற்றலையில் இணைந்திருந்தேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கழகத்திலிருந்து. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா. இதுவரை நேரமும் கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை கேட்ட ஐடிஆர் மற்றும் ஜுகம் வானொலியின் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் நன்றி வணக்கம் அன்பான உறவுகளை.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி. கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை முதற்கண் நான் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து கொள்கின்றேன். மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன. பாடல்களை கேட்டால் உங்களுக்கே புரியும். இன்றைய நிகழ்ச்சியில் நான் நினைக்கின்றேன் அதிகமான பாடல்கள் டுயட் பாடல்கள். முதல் பாடல் நினைக்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கின்றது. ஆனால் உங்களில் எத்தனை பேர் இந்த பாடலை அறிந்திருப்பீர்கள் என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை. ஏனென்றால் இந்த திரைப்படம் இப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆனால் இந்த திரைப்படம் வெளியான 78 அப்பொழுதுதான் அவர் 75 நடிக்க தொடங்கி முன்னேறி கொண்டிருக்கின்றார். இறைவன் கொடுத்த வரம் இந்த திரைப்படத்தின் பெயர். திரைப்படத்தை இயக்கியவர் யார் தெரியுமா? சிவாஜியின் பானா வரிசை திரைப்படங்கள், எத்தனை வெற்றி திரைப்படங்கள், அவற்றை இயக்கிய ஏ பீம்சிங். பீம்சிங் அவர்கள் பிற்காலங்களில் சிவாஜியை வைத்து திரைப்படங்களை இயக்கவில்லை. ஏனிய நடிகர் நடிகையரை வைத்துத்தான் இயக்கியிருந்தார். 70 வெளியான வண்ணச்சித்திரமான பாதுகாப்பு, அந்த திரைப்படம்தான் சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய இறுதி திரைப்படம். பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி நடித்த ஒரு வண்ண திரைப்படமும் பாதுகாப்பு தான். இந்த இறைவன் கொடுத்த வரம் திரைப்படம் 78 வெளியான இதுவும் கருப்பு வெள்ளி திரைப்படம் தான். இதிலே ரஜினிகாந்த், விஜயகுமார், சுமித்ரா, ஃபடாஃபட் ஜெயலட்சுமி, எம் பானுமதி என்று ஒரு நடிகை இருந்தார். பி பானுமதி அல்ல, ஒரு துணை நடிகை. உங்களுக்கு சரியாக இவரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தில்லானா மோகனாம்பாள் எனும் திரைப்படத்தில் ஒரு தாதியாக வருவர். சிவாஜிக்கு பணிவிடை செய்யும் ஒரு தாதியாக ஓரிரு காட்சிகளில் வந்த நடிகை அவர்தான் எம் பானுமதி. உயிருடன் இல்லை. இறைவன் கொடுத்த வரம் ஜாலி ஏப்ரஹாம் என்ற ஒரு மலையாள மொழியை தாய்மொழியாக கொண்ட பாடகர் ஜாலி ஏப்ரஹாமுடன் இந்த பாடலில் ஹம்மிங் செய்திருப்பார் பி எஸ் சசிரேகா. திரைப்படத்தின் இயக்குனர் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஏ பீம்சிங். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருக்கின்றார். காட்சியில் ரஜினிகாந்த், அவருடன் ஒரு துணை நடிகை. ரஜினியின் ஆரம்ப காலத்து டுயட் பாடல் இது. ஏ பீம்சிங் அவர்கள் மாபெரும் இயக்குநர்கள், இரட்டை இயக்குநர்கள் கிருஷ்ணன் பஞ்சுவிடம் பட தொகுப்பாளராக, அதாவது எடிட்டர் ஆக பணியாற்றி பின்பு அதிலிருந்து இயக்குநராக, தயாரிப்பாளராக, கதாசிரியராக உயர்ந்தவர். இவருக்கு சோனா என்று ஒரு மனைவியும், அவர் மாத்திரமல்ல நடிகை சுகுமாரி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், பின்பு சுகுமாரியையும் மணந்து கொண்டார் பீம்சிங்.
பீம்சிங்கின் பிள்ளைகளில் லெனின் ஒரு படத்தொகுப்பாளர், இயக்குனர், சில திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார் லெனின். லெனின் இயக்கத்தில் ஜெயலலிதா நடித்த இறுதி திரைப்படமான நதியை தேடி வந்த கடல் வழியானது. பீம்சிங்கின் மகன்தான் லெனின். பி கண்ணன், அவர் ஒளிப்பதிவாளர், கேமராமேன். இவர் பாரதி ராஜாவின் பல திரைப்படங்களில் ஆஸ்தான ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் பி கண்ணன். பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் அம்மை அப்பன் என்றொரு திரைப்படம். 1954 எஸ் எஸ் ராஜேந்திரன் அவருடன் எஸ் வரலட்சுமியும் ஜி சகுந்தலா என்ற நடிகையும் இரு கதாநாயகியர் நடித்திருந்தார்கள். சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் என்றால் பானாவரிசை திரைப்படம் அல்ல, ராஜா ராணி. சிவாஜி பத்மினி நடித்த திரைப்படம் அதுதான். பன்மொழி திரைப்படங்களையும் இயக்கியவர் ஏ பீம்சிங். சரி, இறைவன் கொடுத்த வரம் 78 வெளியானது. மெல்லிசை மன்னரின் இசையில் ஜாலி ஏப்ரஹாமும் பி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். ஜாலி ஏப்ரஹாம் ரஜினிகாந்துக்காக பாடுகிறார் இந்த பாடல். பாடலை கேட்டு பார்க்கலாமா? Mm-hmm.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இறைவன் கொடுத்த வரம். 78 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஜாலி ஏப்ரஹாமும் பி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். பாடல் எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பி எம் சிங். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அபூர்வமான பாடல்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் நிகழ்ச்சிக்காக நான் தரும் அடுத்த பாடல், இது பிரபலமான பாடல்தான். இந்த பாடலும் வாணி ஜெயராம் பாட ஜாலி ஏப்ரஹாம் அப்படி ஹம்மிங் ஹம் பண்ணியிருப்பார் என்று வைத்துக் கொள்ளலாம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. அமெரிக்காவில் அதிகமான காட்சிகள் படமாக்கப்பட்டன. ஆனால் குறிப்பிட்ட இந்த பாடல் காட்சி நயகரா வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சியில் அதன் அருகே படமாக்கப்பட்டது. அதிலே இந்த காட்சி பார்க்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கும். ஏனென்றால் அந்த நீர்வீழ்ச்சியை காட்டுவார்கள் பாடல் முழுவதும். ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் காட்சி. இதிலே அமெரிக்க நடிகர் தான் அமெரிக்க நடிகர் வாஷிங்டன் கே ஆர் விஜயாவிற்கு ஜோடியாக நடித்தார். மலையாளத்திலும் இதே திரைப்படம் 79 வெளியானது. தமிழிலும் 79 தான் ஒரே வானம் ஒரே பூமி. தமிழில் ஜெய்சங்கர் அவருக்கு ஜோடியாக சீமா நடித்திருந்தார். மலையாள மொழியில் ஜெய்சங்கரின் பாத்திரத்தில் மலையாள நடிகர் சோமன் நடித்திருந்தார். சோமன் யாரென்றால் உங்களுக்கு சரியாக புரிய வைக்க வேண்டுமென்றால், அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்தில் நடித்தவர். அதிலே ஃபடாஃபட் ஜெயலட்சுமியின் தாயாக ஒரு நடிகை நடித்திருப்பார். ஆகவே அந்த தாயாரிடம் வந்து போகும் ஒரு அந்த நடிகரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? அவர்தான் சோமன். அது மாத்திரமல்ல, நாளை நமதே என்ற திரைப்படத்திலும் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக நடித்திருப்பார். அந்த பாடல் காட்சியில் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக சோமன். இந்த ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் பிரதான பாத்திரம் கே ஆர் விஜயாவிற்கு தான். தமிழிலும் மலையாளத்திலும் அவரே அந்த பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார். மற்றும் ரவிக்குமார், விதுபாலா, ரீனா இப்படியாக பலரும் நடித்திருந்தார்கள். நாட்டிய பேரொளி பத்மினியும் அமெரிக்காவில் படப்பிடிப்பு நடைபெற்றபடியினால் அவரையும் அந்த திரைப்படத்தில் நடிக்க வைத்தார்கள். ஐ வி சசி இரண்டு மொழி திரைப்படங்களையும் இயக்கியிருந்தார். ஐ வி சசியின் மனைவிதான் நடிகை சீமா. ஐ வி சசியின் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் அவரும் நடித்திருக்கின்றார். கண்ணதாசன் எழுதிய பாடல், இதுவும் ஒரு வண்ண திரைப்படம். மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. இதோ ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் ஜாலி ஏப்ரஹாம் வாணி ஜெயராம், காட்சியில் வாஷிங்டனும் கே ஆர் விஜயாவும். முதன் முதலில் ஒரு ஆங்கிலேய நடிகருக்கு ஜோடியாக நடித்த தமிழ் நடிகை யார் என்றால் கே ஆர் விஜயாதான். சரி, பாடலை கேட்கலாமா?

மலைராணி முந்தானை சரிய சரிய மண்மாதா பண்ணமடி விரிய விரிய இளங்காற்று மார்பகத்தை தழுவ தழுவ எண்ணுகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத. மலைராணி முந்தானை சரிய சரிய மண்மாதா வண்ணமடி விரிய விரிய இளங்காற்று மார்பகத்தை தழுவ தழுவ எண்ணுகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத. காதல் விட்ட மூச்சு ஒன்று.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணி ஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். 79 வெளியான வண்ண திரைப்படம் இது. சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அபூர்வமான சில பாடல்களை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நிறைந்த தகவல்களுடன். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 79 வெளியான திரைப்படம் மகாலட்சுமி. இந்த திரைப்படத்தின் நாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கதாநாயகி சங்கீதா. பட்டு எனப்படும் ஆர் பட்டாபிராமன் மகாலட்சுமி திரைப்படத்தின் இயக்குனர். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் இது. பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். அபூர்வமான பாடல் இது. இந்த பாடலை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. பாடலை கேட்கலாமா? மகாலட்சுமி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

மயங்கும் உள்ளங்கள் கலக்கும் வெள்ளங்கள் அனைத்தும் தெய்வங்கள் கொண்டாடும் தீபங்கள்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 1979 வெளியான அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கரும் சங்கீதாவும் நடித்திருந்தார்கள். ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணி ஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்களை உங்களுக்காக வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இதோ இந்த பாடல் இலங்கை வானொலியில் அவ்வளவு பிரபலமாக ஒலித்தது, ஆனால் திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. பாடல் 10 மாத பந்தம் என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. பழம்பெரும் இசை ஜோடி ஏ எம் ராஜாவும் அவருடைய மனைவியான கிருஷ்ணவேணி எனப்படும் ஜிக்கியும் பாடிய பாடல். ஏ எம் ராஜா, ஜிக்கி. 1974 வெளியான வண்ண திரைப்படம் 10 மாத பந்தம். இந்த திரைப்படத்திற்காக இந்த பாடல் ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த பி பானுமதி, அபிநய சரஸ்வதி, பி சரோஜாதேவி, நடிப்பு சுடர் ஏ வி எம் ராஜன், நவரச திலகம் முத்துராமன், கலை நிலவு ரவிச்சந்திரன், வெண்ணராடை நிர்மலா, ராஜஸ்ரீ, மனோரமா, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு இருவரும் இணைந்து இயக்கிய இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். சங்கர் உயிருடன் இல்லை. பழம்பெரும் இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பிரமணியன் தம்பிதான் சங்கர். கணேஷ் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சங்கர் கணேஷ் இருவரும் இணைந்து 1000 திரைப்படங்களுக்கு மேல் பன்மொழிகளிலும் இசையமைத்தவர்கள். ஆம், கண்ணதாசன் எழுதி

அமைந்திருக்கும் என்பது என்னுடைய ஊகம். இலங்கை வானொலியில் இந்த பாடல் பிரபலம்தான், திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. சரி, சங்கர் கணேஷ் இசையமைப்பில் ஏ எம் ராஜா ஜிக்கி 10 மாத பந்தம் திரைப்படத்தில் அதற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல். பாடலை கேட்கலாமா? Mm-hmm.

ஒலித்த பாடல் பத்து மாதபந்தம் என்ற வண்ண திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய அந்த பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அபூர்வமான பாடல்கள், சில பாடல்கள் பிரபலமான பாடல்கள். ஒலிக்க போகும் இந்த பாடலை பற்றி இந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதிய பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம் கூறியது என்னவென்றால், இந்த பாடலை எழுதியவர், அதாவது ஒலிக்கப் போகும் பாடலை எழுதியவர் விசித்திரா என்னும் ஒரு பாடலாசிரியர். அவருடன் இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார்கள். இந்த மெட்டுக்கு பாட்டு எழுதுவது என்ற விடயத்தில் அந்த அளவிற்கு மிகுந்த சிரமத்திற்கு ஆளானதாக

திரைப்படத்தின் கதை வசனகர்த்தாவான பேராசிரியர் ஏஎஸ் பிரகாசம் குறிப்பிட்டிருக்கின்றார். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம், வெற்றி திரைப்படம் தான். ஏவிஎம் ராஜன் அவருக்கு ஜோடியாக சந்திரகலா, ரவிச்சந்திரன் அவருக்கு ஜோடியாக லக்ஷ்மி, மற்றும் நடிகர் திலகம் சாவித்ரி, ஷோ மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய இந்த பாடல் காட்சியில் ஏவிஎம் ராஜனும் சந்திரகலாவும். ஏவிஎம் ராஜன் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவி அதிலே ஒரு போதகராக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த பாடல் காட்சியில் நடித்த சந்திரகலா உயிருடன் இல்லை. புகுந்த வீடு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியரான பேராசிரியர் ஏஎஸ் பிரகாசம். புகுந்த வீடு திரைப்படத்தை இயக்கியவர் பட்டு எனப்படும் பட்டாபிராமன். இந்த திரைப்படம் வெற்றியடைய பின்னர் தெலுங்கில் 73 ஏவிஎம் நிறுவனம் இதை எடுத்தார்கள். இதே கதையை அதிலே கிருஷ்ணா, ஷோபன் பாபு, சாவித்ரி தமிழில் ஏற்ற வேடத்தை அப்படியே ஏற்று நடித்தார். லக்ஷ்மி சந்திரகலாவும் தமிழில் ஏற்ற வேடங்களை அப்படியே ஏற்று நடித்திருந்தார்கள். தெலுங்கு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சத்தியம். தெலுங்கு திரைப்படத்தை இயக்கியவரும் பட்டாபிராமன் தான். மலையாளத்தில் மீண்டும் 75 எடுக்கப்பட்டது இதே கதை. அதிலே பிரேம் நஷீர், மது, லக்ஷ்மி நடித்திருந்தார் மற்றும் பிதுபாலா. சாவித்ரியின் வேடத்தில் கவியூர் பொன்னம்மா, அங்கே பிரபலமான நடிகை, நடித்திருந்தார். மலையாள திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம் கே அர்ஜுனன். ஏ எம் ராஜா ஜிக்கி பாடிய பாடல் புகுந்த வீடு திரைப்படத்தில். பாடலை எழுதியவர் விசித்ரா. பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ்.

0: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஏ.எம். ராஜாவும் ஜிக்கியும் பாடிய பாடலை இயற்றியவர் விசித்ரா, பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்கள் அந்த வரிசையில் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். அந்தரங்கம் ரகசியம். 75 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தான் இது. ஆனால் சில பாடல் காட்சிகள் கேவா கலரில் படமாக்கப்பட்டன. ஒலிக்கப் போகும் பாடலும் கேவா கலரில் படமாக்கப்பட்டது. கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் இது. முக்தா வி சீனிவாசன் திரைப்படத்தின் இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கும் கதை வசனம் பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம். அந்தரங்கம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மலையாள திரைப்பட உலகில் கொடிகட்டி பறந்த ஜி தேவராஜன் மாஸ்டர். அந்தரங்கம் திரைப்படத்தின் வாயிலாக தீபா என்ற நடிகை தமிழுக்கு கதாநாயகியாக அறிமுகமானார். கமலஹாசன் தான் அந்தரங்கம் திரைப்படத்தின் கதாநாயகன். மற்றும் மேஜர் சுந்தரராஜன், சாவித்ரி மற்றும் பலரும் அந்தரங்கம் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இது ஒரு ரொமான்டிக் டிராமா பிலிம். ஆம், சொல்ல வேண்டுமென்றால் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் மூவி. தெலுங்கில் 77 அந்தல ராஜா என டப் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. இதே திரைப்படத்தில் கமலஹாசன் தமிழில் முதன் முதல் தனக்குத்தானே பாடிய ஞாயிறு ஒளி மழையில் திங்கள் குளிக்க வந்தாள், இந்த பாடலும் கேவா கலரில் படமாக்கப்பட்டது. இப்பொழுது நான் பாடிய ஞாயிறு ஒளிமலையில் பாடலை இயற்றியவர் நேதாஜி. ஆம், ஒலிக்கப் போகும் இந்த பாடலை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் அந்தரங்கம் திரைப்படத்தில் ஜி தேவராஜன் மாஸ்டர் இசையில், காட்சியில் கமலஹாசனும் தீபாவும். பாடலை கேட்கலாமா?
1: புதுமுகமே சிறு மது கொடமி, நான்

0: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். கண்ணதாசன் எழுதிய பாடல், இசையமைப்பு ஜி தேவராஜன் மாஸ்டர். கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் கமலஹாசனும் தீபாவும் தோன்றி நடித்திருந்தார்கள். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரம் இது. உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம், அபூர்வமான பாடல்களின் தொகுப்பாக. 1980 வெளியான வண்ண திரைப்படம் மங்கள நாயகி, கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல். 1980 வெளியான இந்த திரைப்படத்தில் புன்னகையரசி கே ஆர் விஜயா, அவரது காதலராக சரத்பாபு, கணவராக ஸ்ரீகாந்த் மற்றும் சிவச்சந்திரன் ஆகியோருடன் சோபனா இந்த திரைப்படத்தில் பேபி சோபனாவாக அறிமுகமானார். மிகவும் சிறியவர் அல்ல, ஒரு வளர்ந்த ஒரு பிள்ளையாக. 70ஆம் ஆண்டு பிறந்தவர் தான் சோபனா. ஆகவே 80 வெளியான இந்த திரைப்படம் என்றபடியினால் 9 வயது 10 வயது சிறுமியாக நடித்திருந்தார். இதுதான் அவருக்கு தமிழில் முதல் திரைப்படம் சோபனாவிற்கு. உங்களுக்கு தெரியும், நாட்டிய பேரொளி பத்மினி, அதாவது லலிதா பத்மினி ராகினி, மூவரும் சகோதரியர். பத்மினியின் தம்பியின் மகள்தான் சோபனா. மங்களநாயகி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார், வாலி எழுதிய பாடல் இது. திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. இந்த பாடல் காட்சியில் சரத்பாபுவும் கே ஆர் விஜயாவும். ஆம், ஏற்கனவே ஹிந்தி மொழியில் ராஜேந்திர குமார், நூட்டான், வினோத் மெஹ்ரா நடிக்க வெளியான திரைப்படம் சஜான் பீனா சுஹாகான். இந்த திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு தான் மங்களநாயகி. ஹிந்தியின் பிரபலமான நூட்டான் என்ற நடிகை ஏற்ற வேடத்தை தான் தமிழில் கே ஆர் விஜயா ஏற்று நடித்திருந்தார். நூட்டான் ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமாக நடித்த ஒரு கதாநாயகி ஹிந்தி மொழியில். தமிழில் வெளியானது பிராப்தம் உங்களில் பலரும் பார்த்திருப்பீர்கள். சாவித்ரி அந்த திரைப்படத்தை தயாரித்து அதிலே கதாநாயகியாக நடித்திருந்தார் சிவாஜியுடன் இணைந்து. அந்த பிராப்தம் திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பு மீலான். அது 1963 வெளியான திரைப்படம் மீலான். அதைத்தான் சாவித்ரி பின்பு பிராப்தம் என்ற பெயரில் தயாரித்து இயக்கியிருந்தார். அந்த மீலான் திரைப்படத்தில் நூட்டான் தான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டானுடன் சுனில் தத் யார் உங்களுக்கு தெரியும், சஞ்சய் தத் உடைய தந்தை, யமுனா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் அந்த திரைப்படத்தில். நூட்டான் மிகவும் பிரபலமான ஒரு கதாநாயகி, பலருக்கு தெரியாது. தமிழில் பின்பு பிராப்தம் என்று வெளியானது. தெலுங்கில் கூட அந்த கதை மூக மனசுலு என்ற பெயரில் வெளியானது. அதிலே ஏ நாகேஸ்வர ராவ், சாவித்ரி, ஜமுனா நடித்திருந்தார்கள். அந்த தெலுங்கு திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன். சரி, இதேன் இந்த மீலான் படத்தை பற்றி கூறினேன் என்றால், நூட்டான் நடித்த திரைப்படம் மங்களநாயகி திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பில் நூட்டான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டான் நடித்த இன்னொரு திரைப்படம் மீலான், அதாவது தமிழின் பிராப்தம், அதற்காகத்தான் குறிப்பிட்டேன். சரி, மங்களநாயகி திரைப்படத்தில் ஜேசுதாஸ், சுஷீலா. வாலியின் பாடல் வி குமார் இசையமைப்பில், காட்சியில் கே ஆர் விஜயா, சரத்பாபு என்று ஒலித்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக.
1: கண்களால் நான் வரைந்தேன் அன்பெனோ ஓர் கவிதை, தென்மலர் மறப்பதுண்டோ தென்றலே உன் நினைவை,

ഒലിത്ത പാടൽ ഇടംപെട്ട തിരപ്പടം മംഗലനായകി. കെ ജെ ജേസുദാസ്, പി സുശീല പാടിയത്. വാലിയൻ പാടൽ കെ സി അമിത്തവർ, ബി കുമാർ. നേയർകളെ, ഇത് സർവദേശ തമിഴ് വാനൊലി, കാനഡ യുഗം വാനൊലി. നിങ്ങൾ കേട്ട് രസിത്ത് മഹിഴ്ന്നു കൊണ്ടിരിക്കും നികഴ്ച്ചി പഴന്തമിഴ് സിനിമാ വരലാറു കൂറും മറക്ക முடியுமா. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன், வீனஸ் பிக்சர்ஸ் சார்பில். 76 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் MGR-க்கு இரட்டை வேடங்கள், இரண்டு நாயகியர், ஒருவர் வாணிஸ்ரீ, மற்றொருவர் வெண்ணராடி நிர்மலா. கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் முத்துலிங்கம். பாடல் காட்சியில் MGR-ம் நிர்மலாவும். திரைப்படத்தின் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு அல்ல, எம் கிருஷ்ணன் நாயர் என்னும் மலையாளி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன். ஆம், இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு கர்நாடக மாநிலத்தில் மைசூர் அங்கே மற்றும் பெங்களூரில் படப்பிடிப்பு நடைபெற்றது. எம் கிருஷ்ணன் நாயர் ஒரு மலையாளி. எம்ஜிஆரின் இந்த திரைப்படம், அதாவது ஊருக்கு உழைப்பவன் திரைப்படம் மட்டுமல்ல, அன்னமிட்டகை, நான் ஏன் பிறந்தேன், ரிக்ஷாக்காரன் போன்ற திரைப்படங்களையும் இயக்கியவர் எம் கிருஷ்ணன் நாயர் தான். அவையும் எம்ஜிஆர் திரைப்படங்கள். கன்னட மொழியில் 70-ல் இதே கதை வெளியான பொழுது ராஜ்குமார், ஜெயந்தி, பாரதி அதிலே நடித்திருந்தார்கள். தெலுங்கில் இதே கதை வெளியான பொழுது 73-ல் ஏ நாகேஸ்வர ராவ், வாணிஸ்ரீ, காஞ்சனா நடித்திருந்தார்கள். ஹிந்தி மொழியில் 74-ல் இதே கதை வெளியான பொழுது ராஜேஷ் கன்னா, தனுஜா மற்றும் மௌசுமி சட்டர்ஜி ஆகியோர் நடித்திருந்தார்கள். இதோ ஊருக்கு உழைப்பவன் திரைப்படத்தில் ஜேசுதாஸ், சுஷீலா. முத்துலிங்கம் எழுதிய பாடல் விஸ்வநாதனின் இசையமைப்பில்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன். 76 வெளியான வண்ண திரைப்படம். ஜேசுதாஸ் சுஷீலா பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கவிஞர் முத்துலிங்கம், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன், காட்சியில் MGRம் நிர்மலாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? அபூர்வமான பல பாடல்களுடன் சில பிரபலமான பாடல்களையும் சேர்த்து உங்களுக்கு நான் வழங்கியிருந்தேன். இந்த டூயட் பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்திருக்கும் விசு செல்வராஜா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான்பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

வணக்கம் அன்பான உறவுகளே, நான் உங்கள் கரண். ஐடிஆரில் லண்டன் கழகத்திலிருந்து இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆரில் லண்டன் கழகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்களுக்காக காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். நிகழ்ச்சியில் வரிசையில் காட்டலையில் வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். ஒருவரையில் இரு பாடல்கள் காலை வேளையை அலங்கரிக்க காட்டலையில் வருகின்றது அற்புதமான அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் உங்கள் மனதுக்கு இதமான கால வேளையை இதமூட்டும் விதமாக காட்டலையில் வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள்.

நிகழ்ச்சியில் வலித்து கொண்டிருக்கின்றது ஒருவரையில் இரு பாடல்கள். இனிமையான இதமான காலை பொழுதை அற்புதமான பாடல்களுடன் இந்த காலை பொழுதை அழகாகி கொண்டிருக்கின்றது. காட்டலையில் ஒருவரையில் இரு பாடல்கள் நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். நிச்சயமாக நீர்கள் என்ன பாடல் அடுத்து அடுத்து வரப்போகின்றது, இந்த வரியில் ஆரம்பிக்கப் போகின்றது என்று ஆவலை தூண்டும் விதமாக இருப்பீர்கள். அடுத்து என்ன வரப்போகின்றது என்று அவளுடனும் காத்திருப்பென்றீர்கள். அந்த வகையில் உங்களுக்கான பாடல் தெரிவுகளாக ஒரு வரியில் இரு பாடல்கள் காலை வேளையை அலங்கரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். அந்த வகையில் அடுத்து வருகின்றது பாடல். இதோ கேட்டு பாருங்கள், இது எங்கே ஆரம்பித்தது அல்லது எங்கே முடிந்தது, எங்கே தொடர்கிறது என்று.

காலை வேளையில் இதமான பாடல்களின் ஊடாக காற்றிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண். அன்பான உறவுகளே, தொடர்ந்தும் வானொலி இடந்து ஒரு வரியில் இரு பாடல்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள். கடைசியில் ஒரு வரியில் இரு பாடல்களில் நடக்காத ஒரு சம்பவம் ஒன்று பாடல்களின் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் காத்திருக்கின்றது. அது என்னவென்பதை நீங்களே உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்தும் வானொலியுடன் இருந்திருங்கள். ஒரு வரியில் இரு பாடல்கள் அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் காற்றலை கலக்க வருகின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் ஏற்கனவே ஒழித்த பாடலுடன் அடுத்து வரப்போன்ற பாடல் என்ன என்று எதிர்பார்த்திருப்பீர்கள்? இதோ அந்த பாடல் என்னவென்று கேட்டு பாருங்கள்.

நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு வரியில் இரு பாடல்கள். இதமான காலை பொழுதை இதமாக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அன்பான உறவுகளை தொடர்ந்தும் வானொலியுடன் இணைந்து நிகழ்ச்சியை ஒரு வரியின் இரு பாடல்களை கேட்டுக்கொண்டிருங்கள். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் முடிவில் நீங்கள் ஒரு வரியின் இரு பாடல்களில் கேட்காத ஒரு சம்பவம் காத்திருக்கின்றது, என்னவென்று ஆவலுடன் இருப்பீர்கள். தொடர்ந்தும் வானொலியுடன் இணைந்திருங்கள்.

இதுவரை நேரம் அம்மா காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருந்தது ஒரு வரியில் இரு பாடல்கள். நான் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொள்றீங்கள். கடைசியில் ஒரு சுவையான சம்பவம் இருக்கு என்று கூறியிருந்தேன். இன்று ஒழித்த பாடல்களை வைத்து நான் ஒரு கவிதையை எழுதியிருக்கின்றேன். அந்த கவிதையை கேட்டு பாருங்கள். இன்று ஒரு வரியில் இரு பாடல்கள் ஒழிக்கப்பட்டது. 10 பாடல் 12 பாடல் ஒழிக்கப்பட்டது. அந்த பாடல்களின் ஊடாக ஒரு கவிதை கேட்டு பாருங்கள் எப்படி இருக்கென்று நீங்க தான் சொல்ல வேண்டும். புன்னைவனித்த கோயிலே நீ பாடு பாடு பண்பாடு என்று கூறிய போது பாட்டு பாடவா என்று கேட்டு என்னோடு பாட்டு பாடுங்கள், அப்பத்தான் பாடும்போது நான் தென்றல் காட்டாவேன் என்று கூறி தென்னங்கேற்று ஊஞ்சலிலே நீ நீந்திடும் ஓலையிலே என்று நான் பாடும்போது சிட்டு சிட்டு குருவி உன் கூடு எங்கே என்று கேட்டது. சொல்லவா சொல்லவா என் காதல் கதையே என்று கூறும் போதே ITR லண்டன் கலிகத்திலிருந்து வைகாசி வெள்ளிக்கிழமை தானே ஒரு ஜோரான திருநாள் என்ற பாடல் ஒலிக்கும் போது வருது வருது விலகு விலகு என்று ஒரு குரல் கேட்டு திரும்பினேன். அப்போது தாயும் நீயே தந்தையும் நீயே என்று அமைதியான பாடல் ஒலிக்க வெண்ணிலவே வெண்ணிலவே என்ற பாடலுடன் ஒருவரியின் இரு பாடலின் நிறைவு பெறும் போது நேரமும் சரியாக இருந்தது.

இதுவரை நேரம் நம்ம காட்டுகையில் காலை நேரத்தை உற்சாகம் ஊட்டும் விதமாக இதமான பாடல்களின் ஊடாக அலங்கரித்து சென்றது ஒருவர் என் இரவு பாடல்கள். நித்தியமாக இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் தான் கூற வேண்டும் ஒருவர் என் இரவு பாடல்கள் எப்படி இருந்தது என்று சொல்லி. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த இரு வானொலியின் அதிபர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு என்று பிழைந்திருக்கும் இப்பொழுது அனைவருக்கும் உற்சாகமூட்டும் பொழுதாகவும் அமைய வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அன்பான உறவுகளே, மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் நன்றி, வணக்கம்.

அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். வலித்துக் கொண்டிருக்கும் இசையை கேட்டாலே தெரிய போகின்றது என்ன வரப்போகின்றது காற்றலையில் என்று. ஆமாம், நீங்கள் நினைப்பது சரிதான், காற்றலையில் வருகின்றது வாழ்வியலோடு சம்பந்தமான வரிகளுடன் கவிகள் பாடி வருகின்றது கவிதைகளின் சாரல். மீண்டும் ஒரு வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளுடன் நேர காற்றலையில் உங்களை சந்திப்பதேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐடிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அதிபர்கள் மற்றும் அறிவிப்பாளர்கள், நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் இரு வானொலியின் அன்பான நேய நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிகள் செல்லலாம்.

நம் கைவிட்டு போகும் எதுவும் நம்முடையதில்லை என்று உணர்ந்தாலே பாதி துன்பம் விலகும். நம் கைவிட்டு போகும் எதுவும் நம்முடையதில்லை என்று உணர்ந்தாலே பாதி துன்பம் விலகும். வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். நாம் பாவம் பார்த்த யாரோ ஒருவர்தான் சரியான சமயத்தில் நம்மை பதம் பார்த்திருப்பார்கள். வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். நாம் பாவம் பார்த்த யாரோ ஒருவர்தான் சரியான சமயத்தில் நம்மை பதம் பார்த்திருப்பார்கள். வாழ்க்கையில் தேடப்படாத இடத்தில் தேடி தேடி உறவாடுவதை விட எதுவும் தேவையில்லை என்று ஒதுங்கி போவதே நல்லது. வாழ்க்கையில் தேடப்படாத இடத்தில் தேடி தேடி உறவாடுவதை விட எதுவும் தேவையில்லை என்று ஒதுங்கி போவதே நல்லது. வாழ வேண்டுமே என்று நினைக்காதீர்கள், வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுங்கள். துன்பமும் தூசியாய் தெரியும்.

காட்டலையில் கானம் பாடி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. கவிதைகளின் சாரல் வாழ்வியலோடு சம்பந்தமான கவிவரிகளாக காட்டலை கலக்கிக் கொண்டிருக்கின்றது. கவிதைகளின் சாரல் ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து. தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும், அதுபோலதான் சில உறவுகளுக்கும் தேவை இருக்கும் வரைதான் பாசம் இருக்கும் என்று உலக நியதியில் இப்போது சொல்லப்படுகின்றது. தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும், அதுபோலத்தான் சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைதான் பாசம் இருக்கும். தேவைக்காகவே பழகின்றார்கள், தேவை முடிந்தவன் நீ யாரோ நான் யாரோ என்று இந்த கவிதை சொல்கின்றது. உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே, அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக்கொள். உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே, அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக்கொள். எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு, ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கிடைக்காத ஒரே தவறு துரோகம். எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு, ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கிடைக்காத ஒரே தவறு துரோகம். வாசனை என்பது சில நிமிடம் வரை, வறுமை என்பது சில காலம் வரை, அழகு என்பது வயது உள்ளவரை, நல்ல உறவு என்பது உயிருள்ளவரை. வாசனை என்பது சில நிமிடம் வரை, வறுமை என்பது சில காலம் வரை, அழகு என்பது வயதுள்ளவரை, நல்ல உறவு என்பது உயிர் உள்ளவரை.

0: காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது கவிதைகளின் சாரல் ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து. நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண். மரணம் ஒன்று மட்டும்தான் மனிதனை ஏமாற்றுவதில்லை, மற்றவையெல்லாம் வாழும் போதே கைவிட்டு விடுகின்றன. மரணம் ஒன்றுதான் மட்டும் மனிதனை ஏமாற்றுவதில்லை, மற்றவையெல்லாம் வாழும் போது கைவிட்டு விடுகின்றன. நம்மை வேண்டாமென்று அவமானப்படுத்திய இடத்தில் அனுசரித்து போய் அப்படி ஒன்றும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நல்ல பெயரை விட மனநிம்மதி மிகவும் முக்கியமாகின்றது. நம்மை வேண்டாம் என்று அவமானப்படுத்திய இடத்தில் அனுசரித்து போய் அப்படி ஒன்றும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நல்ல பெயரை விட மன நிம்மதி என்றதே மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. சலிக்க சலிக்க சந்தோஷமாய் வாழவில்லை, ஆனால் வலிக்க வலிக்க வேதனையுடன் பாதி வாழ்க்கை முடிந்து விடுகின்றது. மீதி வாழ்க்கையும் என்ன தர காத்திருக்கின்றதோ? சலிக்க சலிக்க சந்தோஷமாய் வாழவில்லை, ஆனால் வலிக்க வலிக்க வேதனையுடன் பாதி வாழ்க்கை முடிந்து விட்டது. மீதி வாழ்க்கையும் என்ன தர காத்திருக்கின்றதோ? நினைவுகள் மிகவும் ஆபத்தானது, மறக்கவும் முடியாது, திரும்ப பெறவும் முடியாது. நினைவுகள் மிகவும் ஆபத்தானது, மறக்கவும் முடியாது, திரும்ப பெறவும் முடியாது.
1: எட்டத்தொட்டு பொன்னான எழுத்தாலே
2: பிரமாதம்,
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே.
2: சபாஷ் சபாஷ்.

மனிதன் மனிதனாக வாழ்ந்த காலத்தில் காதல் காவியமாய் கற்பனையின் கவிகளாய் இயற்கையின் கொடையாய் சோகத்தில் பிறந்தவை சொற்க வைத்தது அந்த கால கவிதைகள். மனிதன் மனிதனாக வாழ்ந்த காலத்தில் காதல் காவியமாய் கற்பனையின் கவிதையாய் இதயத்தை இயற்கையின் கொடையா சோகத்தில் பிறந்தவை சொற்க வைத்தது அந்த கால கவிதைகள். நிச்சயமாக இந்த காலத்தில் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட கவிவரிகளாக வருகின்றதென்றால் மனிதன் அந்தளவிற்கு அடிபட்டிருக்கின்றான் என்றுதான் கூற வேண்டும். வாழ்வியலோடு சம்பந்தமான சின்ன சின்ன கவிதைகளாக காற்றிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஐடிஆரின் லண்டன் கலையகத்தில் இருந்த கவிதைகளின் சாரல். நேர்களை, நீங்களும் உங்களுடைய கவிதைகளில் இந்த கவிதைகளின் சாரில் இடம்பெற வேண்டுமென்றால் உங்கள் கவிதைகளை என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி வைத்தால் அதுவும் சேர்த்து கொள்ளப்படும். வானொலியில் உங்கள் பெயருடன் காட்டலையில் கவிதைகளும் வரும். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எந்த காரணத்துக்காக என் சொந்தக்காரங்களுக்கு முன்னால் மட்டும் உதவி என்று நிற்கின்ற சூழ்நிலையை உருவாக்கி விடாதே. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எந்த காரணத்துக்காகவும் என் சொந்தக்காரங்கள் முன்னால் மட்டும் உதவி என்று நிற்கின்ற சூழ்நிலையை வந்துவிடக்கூடாது என்பதுதான். கடவுளிடம் கேட்டேன், என் வாழ்க்கையில் கவலைகள் இல்லாத ஒரு நிம்மதியான நாளை எழுதியுள்ளாயா என்று. கடவுளிடம் கேட்டேன், என் வாழ்க்கையில் கவலை இல்லாத ஒரு நிம்மதியான நாளை எழுதியுள்ளாயா என்று. கடவுள், ஆம் எழுதியுள்ளேன், அது உன் இறந்த நாள்தான் என்று சொன்னார். கடவுளிடம் கேட்டேன், என் வாழ்க்கையில் கவலைகள் இல்லாத ஒரு நிம்மதியான நாளை எழுதியுள்ளாயா என்று. கடவுள், ஆம் எழுதியுள்ளேன், அது உன் இறந்த நாள்தான் என்று சொன்னார். ஆணோ பெண்ணோ ஒருவரை ஒருவர் கைவிட வேண்டும் நினைத்தால் கரையிலே விட்டுவிடுங்கள். நடுக்கடலில் செல்லும் போது பாதையில் விட்டுவிடாதீர்கள். நீச்சல் தெரிந்தவன் கூட மூழ்கி மடிந்து விடுவான். ஆணோ பெண்ணோ ஒருவரை ஒருவர் கைவிட நினைத்தால் கரையிலே விட்டுவிடுங்கள். நடுக்கடலில் செல்லும் போது பாதையில் விட்டுவிட்டால் நீச்சல் தெரிந்தவன் கூட மூழ்கி விடுவான்.

முதுகில் குத்தியவர்களை மறுபடியும் ஏற்றுக்கொள்ள மனம் இருக்குமானால் கடவுளே வந்தாலும் நம்மை காப்பாற்றுவது கடினம்தான் என்றொரு கவிதையை சொல்கின்றது. முதுகில் குத்தியவர்களை மறுபடியும் ஏற்றுக்கொள்ளும் மனம் இருக்குமானால் கடவுள் வந்தாலும் நம்மை காப்பாற்றுவது கடினம் என்று. வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு 1000 உறவுகள் தேவையில்லை, நம்மை உண்மையாக நேசிக்கும் ஒரு உறவு போதும் என்று இன்னும் ஒரு கவிதை சொல்கின்றது. வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு 1000 உறவுகள் தேவையில்லை, நம்மை உண்மையாக நேசிக்கும் ஒரு உறவு இருந்தால் போதும் என்றும். துடுப்பு இல்லாமல் படகினை அக்கறைக்கு கொண்டு செல்ல முடியாது, அதுபோன்றுதான் வாழ்க்கையை பல வழிகளையும் தாங்கிச் செல்ல வேண்டியிருக்கின்றது. துடுப்பு இல்லாமல் படகினை அக்கறைக்கு கொண்டு செல்வது முடியாது, அதுபோன்றுதான் வாழ்க்கையின் பல வழிகளையும் தாங்கிச் செல்ல வேண்டி வருகின்றது. பின்னால் பேசுபவர்கள் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன, காதில் வாங்காமல் அடுத்தடி எடுத்து வைத்து முன்னோறிக்கொண்டே இரு. பின்னால் பேசுவன் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன, என் காதலை வாங்கி கொள்ளாமல் அடுத்தடி எடுத்து வைத்து முன்னேறிக்கொண்டே இரு. வாழ்க்கை எதை கற்றுத் தருகின்றதோ இல்லையோ, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெளியில் சிரித்து பேச கற்றுக்கொடுத்து விடுகின்றது. வாழ்க்கை எதை கற்றுத் தருகின்றதோ இல்லையோ, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியில் சிரித்து பேச கற்றுக் கொடுத்துள்ளது என்று சின்ன சின்ன குட்டி குட்டி கவிதைகளாக, வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளாக காற்றலையில் வந்து கொண்டிருக்கின்றது. ITR-இன் லண்டன் கலையகத்திலிருந்து.

ஆறுதலும் வேண்டாம், பாசமும் வேண்டாம், எதுவும் வேணாம், இதில் எதுவுமே உண்மை இல்லை. பார்த்து பார்த்து மனம் நொந்து நொந்து மனம் பாரியாய் மாறிவிட்டது. தனித்து இருக்கவே விரும்புகின்றேன், தனியாகவே இருக்க விரும்புகின்றேன். பாடம் நடத்திய அனைவருக்கும் நன்றிகள். ஆறுதலும் வேணாம், பாசமும் வேணாம், எதுவும் வேணாம், இதில் எதுவுமே உண்மை இல்லை. பார்த்து பார்த்து மனம் நொந்து நொந்து மனம் பாறையாக மாறிவிட்டது. தனித்திருக்கவே விரும்புகின்றேன், தனியாகவே இருக்க விரும்புகின்றேன். பாடம் நடத்திய அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க்கையில் யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாது. இரு விஷயங்கள், ஒன்று பாசம், மற்றொன்று பணம். இரண்டு நம்மை அசிங்கப்படுத்திவிடும். யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாத இரு விஷயங்கள், ஒன்று பாசம், மற்றொன்று பணம். இரண்டும் நம்மை அசிங்கப்படுத்திவிடும். ஒரு பெண்ணிடம் பிறந்த வீட்டிலிருந்து என்ன கொண்டு வந்தாய் என விசாரித்த சமூகம், பிறந்த வீட்டிலிருந்து எதையெல்லாம் இழந்து வந்தாய் என விசாரிப்பதில்லை. ஒரு பெண்ணின் வீட்டில் இருந்து என்ன கொண்டு வந்தாய் என்று விசாரிக்கும் சமூகம், பிறந்த வீட்டிலிருந்து எதையெல்லாம் இழந்து வந்தாய் என்று விசாரிப்பதில்லை. சில அவமானங்கள் நம்மை அளவைத்தாலும் பின்னாட்களில் வாழ்க்கையை அழகாக்குகின்றது. சில அவமானங்கள் நம்மை அளவைத்தாலும் பின்னாட்களில் வாழ்க்கையை அழகாக்குகின்றது. சண்டை போட்டு

பேசாமல் இருக்கும் காலம் போய் பேசினால் சண்டை வரும் என்று பயந்து பேசாமல் இருக்கும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சண்டை போட்டு பேசாமல் இருக்கும் காலம் போய் பேசினால் சண்டை வரும் என்று பயந்து போய் பேசாமல் இருக்கும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

சர்வதேசத்த வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலிகத்திலிருந்து காற்றலையில் கொளித்துக் கொண்டிருப்பது கவிதைகளின் சாரல். வாழ்வியலோடு சம்பந்தமான சின்ன சின்ன கவிதைகளாக, வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளாக ஒழித்தாலும், கவிதைகளை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களாக மாறியிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அல்லது கேட்டிருப்பது கூட சாத்தியக்கூறு நிறைவே இருக்கின்றது. யாரோ ஒருவராக இருந்து முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோவாகி போவதுதான் இந்த கால உறவுகள். யாரோ ஒருவராக இருந்து முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோ ஒருவராக போவதுதான் இந்த கால உறவுகள். யாரும் இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம், ஆனால் எல்லோரும் இருந்தும் அனாதையாக வாழ்வது கொடுமை நிறைந்த வாழ்க்கை. அதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. யாரும் இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம், ஆனால் எல்லோரும் இருந்தும் அனாதையாக வாழ்வதுதான் கொடுமை நிறைந்த வாழ்க்கை, வெளிநாட்டு வாழ்க்கை என்று சொல்கின்றது. எவ்வளவுதான் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த மனசு எதையோ ஒன்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. எவ்வளவுதான் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த மனசு ஏதோ ஒன்றை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. உடைந்து நொறுங்கியது மனசு மட்டுமல்ல, சிலரின் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் கூட. உடைந்து நொறுங்கியது மனசு மட்டுமல்ல, சிலர் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் கூட.

பாட்டலையில் அளித்துக் கொண்டிருப்பது கவிதைகளின் சாரல், வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளும் அதுக்கு அதனுடனான சில பாடல்களுடனும் காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். வாழ்வியலோடு சம்பந்தமான சின்ன சின்ன கவிதைகளாக காற்றலையில் வந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய சந்தோஷம் எல்லாம் நீரில் எழுதப்பட்டவை போல் உள்ளது, சில நிமிடம்தான். ஆனால் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கல்வெட்டில் பதிக்கப்பட்டது போல் எவராலும் அளிக்க முடியாமல் இருக்கின்றது. என்னுடைய சந்தோஷம் எல்லாம் நீரில் எழுதப்பட்டவை போல சில நிமிடம்தான், ஆனால் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கல்வெட்டில் பதிக்கப்பட்டது போன்று அளிக்க முடியாமல் உள்ளது. தவறிவிட்ட வாழ்க்கையையும் காலம் கடந்த பின் காண்பதை விட கொடுமையானது வேறு எதுவும் இருக்க முடியாது. தவறிவிட்ட வாய்ப்பையும் தவறவிட்ட வாழ்க்கையையும் காலம் கடந்த பின் காண்பதை விட கொடுமையானது வேறு எதுவும் இருக்க முடியாது. வாழ்வில் சிலரை சந்திக்காமல் இருந்திருந்தால் இன்று அவர்கள் தந்த ஏமாற்றத்தை பற்றி சிந்திக்காமல் இருந்திருக்கலாம். வாழ்க்கையில் சிலரை தொலைந்த பின்புதான் புரிந்து கொள்கின்றேன் அவர்கள் தேடினாலும் கிடைக்காத பொக்கிஷங்கள் என்று. சொல்லி எனக்கு புதிதல்ல, நான் நாள்தோறும் ஏமாறும் விதம்தான் புதிதாக இருக்கின்றது. சில நேரம் அன்பால், சில நேரம் நம்பிக்கையால் ஏமாற்றம். புதிதாக இருக்கிறது. சில நேரம் அன்பால், சில நேரம் நம்பிக்கையால்.

உன்னிடம் உரிமையுடன் சண்டையிட்டவள், உன் நேரத்தை கேட்டு கோபப்பட்டவள் என்று அமைதியாகிவிட்டால் பேசி பயனில்லை, இல்லாத இடத்தில் மௌனம் சிறந்ததென்று உணர்ந்து கொண்டாள் போல். உன்னிடம் உரிமையுடன் சண்டையிட்டவள், உன் நேரத்தை கேட்டு கோபப்பட்டவள் என்று அமைதியாகிவிட்டால் பேசி பயனில்லாத இடத்தில் மௌனம் சிறந்ததென்று உணர்ந்து கொண்டாள் என்னவோ. யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம், ஆனால் மனச்சாட்சியை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது, குத்தி கொண்டேதான் இருக்கும். யாரையும் வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம், ஆனால் மனச்சாட்சியை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது, அது குத்தி கொண்டேதான் இருக்கும். சந்தோஷமாக வாழ்கிறோம் என்பதை விட நாம் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டு வாழ்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. சந்தோஷமாக வாழ்கிறோம் என்பதை விட நாம் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டு வாழ்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. பணக்காரனாக வாழ ஆசையில்லை, மரணம் வரை யாரிடமும் கையேந்தாமல் வாழத்தான் ஆசை. பணக்காரனாக வாழ ஆசையில்லை, மரணம் வரை யாரிடமும் கையேந்தாமல் வாழத்தான் ஆசையாக இருக்கின்றது. இதயத்தை கூட நம்பாதே, ஒரு நாள் அது கூட உன்னிடம் சொல்லாமல் துடுப்பை நிறுத்திவிடும். ஒரு வழி வந்தால் அதை மறந்து போகும் அளவிற்கு இன்னொரு வழி வந்து விடுகிறது. இங்கு வழிகளே நிரந்தரமாக காணப்படுகின்றது. ஒரு வழி வந்தால் அதை மறந்து போகும் முன் அளவுக்கு இன்னொரு வழி வந்து விடுகின்றது. இங்கு வழிகளே நிரந்தரமாக காணப்படுகின்றது.

குழப்பங்கள் தீரும் வரை மௌனமாகவும் தனிமையாகவும் இருப்பது நல்லது. குழப்பங்கள் தீரும் வரை மௌனமாகவும் தனியாகவும் இருப்பது நல்லதென்று மனம் சொல்கின்றது. எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அம்மாவின் முந்தானையின் வியர்வை துளியின் வாசனையை விட விலை உயர்ந்த வாசனை திரவியம் எதுவுமில்லை. எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அம்மாவின் முந்தானை வியர்வை துளியின் வாசனையை விட விலை உயர்ந்த வாசனை திரவியம். மீண்டும் பேசினால் மேலும் காயப்படுவோம் என்ற பயத்தினாலே மௌனத்தை தேடுகின்றது சிலரது அன்பு. மீண்டும் பேசினால் மேலும் மேலும் காயப்படும் என்ற பயத்தினாலே மௌனத்தை தேடுகின்றது சிலரது அன்பு. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். தேவைகள் இருந்தால் திடீரக்கரை பாசம் வரும். தேவைகள் முடிந்த பின் நாம் யார் என்று கூட தெரியாமல் போய்விடுகின்றது. தேவைகள் இருந்தால் திடீர் அக்கறை வரும். தேவைகள் முடிந்த பின் நாம் யார் என்று கூட தெரியாமல் போய்விடுகின்றது. ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனமாகிவிட்டால் நேர்மையாக வாழ்பவன் பிழைக்க தெரியாதவனாகிவிடுகின்றான். ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனமாகிவிட்டதால் நேர்மையாக வாழ்பவன் பிழைக்க தெரியாதவனாக ஆகிவிடுகின்றான். எத்தனையோ துன்பங்களை கடந்துவிட்டவன் இருந்து மனதில் ஏது ஒரு பயம், இந்த வாழ்க்கை இன்னும் என்னென்னவெல்லாம் கற்றுத்தரப்போகின்றது என்று சொல்லி. எத்தனையோ துன்பங்களை கடந்து விட்டேன் இருந்தும் மனதில் ஏது ஒரு பயம், இந்த வாழ்க்கை இன்னும் என்னவெல்லாம் கற்றுத்தரப்போகின்றது.

இதுவரை நேரமும் காற்றலையில் ஒலித்தது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியில் உங்களோடு காற்றலையில் இணைந்திருந்தேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கழகத்திலிருந்து. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா. இதுவரை நேரமும் கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை கேட்ட ஐடிஆர் மற்றும் ஜுகம் வானொலியின் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் நன்றி வணக்கம் அன்பான உறவுகளை.

வணக்கம் நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் யுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு ஆனந்த ராகம் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு உங்களோடு உங்கள் அன்புக்குரிய அபி. வளமை போன்று இன்றும் அருமையான பழைய பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கின்றன. அந்த வகையில் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா.

ஆனந்த ராகத்தை அலங்கரிக்க நான் தரும் இரண்டாவது பாடல் ஆடாத மனமும் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே வாடாத காதல் இன்பமெல்லாம் வா வா நாம் காணலாம்.

நிகழ்ச்சியில் தொடரும். அடுத்த பாடல் ஆசையினாலே மனம் அஞ்சுது கெஞ்சுது, தினம் அன்பு மீறி போனதாலே அபிநயம் புரியுது முகம்.

0: I see.
1: I think I'm not alone. I need to be strong.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் தொடரும் அடுத்த பாடல், அன்பே நீ அங்கே நான் இங்கே வாழ்ந்தால் இன்பம் காண்பது எங்கே.

0: அடுத்து நீங்களுக்கு கேட்கும் அற்புதமான ஒரு பாடல், அருகில் வந்தால் உருகி நின்றாள், அன்பு தந்தாளே அமைதி இல்லாத வாழ்வு தந்து எங்கு சென்றாளோ.
1: அருகில் வந்தா

இணைந்திருப்பது ஆனந்த ராகத்தோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் யுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சிக்காக நான் தரும் அடுத்த பாடல் பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் அன்றோ.

நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் இன்னொரு பாடல், சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம், அங்கும் இங்கும் ஜார் வரவை தேடுது துணை, இங்கிருக்க ஜாரை எண்ணி பாடுது.

அடுத்து ஒலிக்க இருக்கின்ற பாடலும் ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை ஒருமுறை கேட்டு பாருங்கள். காலையும் நீயே, மாலையும் நீயே, காற்றும் நீயே, கடலும் நீயே, ஆலய மணிவாய் ஓசையும் நீயே.

பெற்றுக் கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். ஆனந்த ராகத்தை அலங்கரிக்க அடுத்து நான் தருகின்ற பாடல், கண்களின் வார்த்தைகள் புரியாதோ, காத்திருப்பேன் என்று தெரியாதோ, ஒரு நாளில் ஆசை எண்ணமோ மாறுமோ.

பாடலை ஒருமுறை கேட்டு பார்ப்போமா? கண்ணிழந்த மனிதர் முன்னே ஓவியம் வைத்தார், இது காதில்லா மனிதன் முன்னே பாடல் இசைத்தார், கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தார், இரு காதிருந்தும் பாதியிலே பாட்டை முடித்தார்.

நேயர்கள் ஆனந்த ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல், பழக தெரிய வேணும், உலகில் பார்த்து நடக்க வேணும் பெண்ணே.

மகிழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து நான் தருகின்ற பாடல், வாராயோ விண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே, அகம்பாவம் கொண்ட சதியால் அறிவால் உயர்ந்திடும் பதினா.

0: அழியாத பாடல் வரிசையில் இன்னும் ஒரு இனிய பாடல் உங்களுக்காக. நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே, நேரில் நடந்ததை எல்லாம் வேடிக்கை பார்த்திட நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார்.
1: நீ சொல்லாவிடில்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். ஆனந்த ராகங்களை அலங்கரிக்க நான் தெரிவு செய்திருக்கும் இன்னும் ஒரு அருமையான பாடல், கோழியும் கோழியும் பேசுது, சேவல் இங்கே பயந்து ஓடுது.

கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் சில்லென்ற மெலரி செவ்வாழை இதழே என்று ஆரம்பிக்கின்ற ஒரு அருமையான பாடல் இது.

ஆனந்த ராகத்தை நிறைவு செய்ய நான் தேர்வு செய்திருக்கும் இன்னொரு அருமையான பாடல் இது. அன்பு மனம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா? அன்னமே நீ இன்னும் அறியாத பாவையா?

நான் ஒளிபரப்பிய பாடல் உங்களை கவர்ந்திருக்கும் என்று நம்புகிறேன். சரி நேயர்களே, இத்தோடு இந்த வார ஆனந்த ராகம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு ஆனந்த ராகம் நிகழ்வில் அருமையான பாடல்களோடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய அபி. நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளே, தொடர்ந்தும் வானொலியோடு இணைந்திருங்கள்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை முதற்கண் நான் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து கொள்கின்றேன். மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன. பாடல்களை கேட்டால் உங்களுக்கே புரியும். இன்றைய நிகழ்ச்சியில் நான் நினைக்கின்றேன் அதிகமான பாடல்கள் டுயட் பாடல்கள். முதல் பாடல் நினைக்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கின்றது, ஆனால் உங்களில் எத்தனை பேர் இந்த பாடலை அறிந்திருப்பீர்கள் என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை. ஏனென்றால் இந்த திரைப்படம் இப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஆனால் இந்த திரைப்படம் வெளியான 78 அப்பொழுதுதான் அவர் 75 நடிக்க தொடங்கி முன்னேறி கொண்டிருக்கின்றார். இறைவன் கொடுத்த வரம் இந்த திரைப்படத்தின் பெயர். திரைப்படத்தை இயக்கியவர் யார் தெரியுமா? சிவாஜியின் பானா வரிசை திரைப்படங்கள், எத்தனை வெற்றி திரைப்படங்கள், அவற்றை இயக்கிய ஏ பீம்சிங். பீம்சிங் அவர்கள் பிற்காலங்களில் சிவாஜியை வைத்து திரைப்படங்களை இயக்கவில்லை, ஏனைய நடிக நடிகையரை வைத்துத்தான் இயக்கியிருந்தார். 70 வெளியான வண்ண சித்திரமான பாதுகாப்பு, அந்த திரைப்படம்தான் சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய இறுதி திரைப்படம். பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி நடித்த ஒரு வண்ண திரைப்படமும் பாதுகாப்பு தான். இந்த இறைவன் கொடுத்த வரம் திரைப்படம் 78 வெளியான இதுவும் கருப்பு வெள்ளை திரைப்படம் தான். இதிலே ரஜினிகாந்த், விஜயகுமார், சுமித்ரா, ஃபடாஃபட் ஜெயலட்சுமி, எம் பானுமதி என்று ஒரு நடிகை இருந்தார். பி பானுமதி அல்ல, ஒரு துணை நடிகை. உங்களுக்கு சரியாக இவரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தில்லானா மோகனாம்பாள் எனும் திரைப்படத்தில் ஒரு தாதியாக வருவர். சிவாஜிக்கு பணிவிடை செய்யும் ஒரு தாதியாக ஓரிரு காட்சிகளில் வந்த நடிகை அவர்தான் எம் பானுமதி. உயிருடன் இல்லை. இறைவன் கொடுத்த வரம், ஜாலி ஏப்ரஹாம் என்ற ஒரு மலையாள மொழியை தாய்மொழியாக கொண்ட பாடகர் ஜாலி ஏப்ரஹாமுடன் இந்த பாடலில் ஹம்மிங் செய்திருப்பார் பி எஸ் சசிரேகா. திரைப்படத்தின் இயக்குனர் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல ஏ பீம்சிங். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு மெல்லிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருக்கின்றார். காட்சியில் ரஜினிகாந்த், அவருடன் ஒரு துணை நடிகை. ரஜினியின் ஆரம்ப காலத்து டுயட் பாடல் இது. ஏ பீம்சிங் அவர்கள் மாபெரும் இயக்குனர்கள், இரட்டை இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சுவிடம் படத்தொகுப்பாளராக, அதாவது எடிட்டர் ஆக பணியாற்றி, பின்பு அதிலிருந்து இயக்குனராக, தயாரிப்பாளராக, கதாசிரியராக உயர்ந்தவர். இவருக்கு சோனா என்று ஒரு மனைவியும், அவர் மாத்திரமல்ல நடிகை சுகுமாரி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், பின்பு சுகுமாரியையும் மணந்து கொண்டார் பீம்சிங்.
பீம்சிங்கின் பிள்ளைகளில் லெனின் ஒரு படத்தொகுப்பாளர், இயக்குனர், சில திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார் லெனின். லெனின் இயக்கத்தில் ஜெயலலிதா நடித்த இறுதி திரைப்படமான நதியை தேடி வந்த கடல் வழியானது. பீம்சிங்கின் மகன்தான் லெனின். பி கண்ணன், அவர் ஒளிப்பதிவாளர், கேமராமேன். இவர் பாரதி ராஜாவின் பல திரைப்படங்களில் ஆஸ்தான ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் பி கண்ணன். பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் அம்மை அப்பன் என்றொரு திரைப்படம். 1954 எஸ் எஸ் ராஜேந்திரன் அவருடன் எஸ் வரலட்சுமியும் ஜி சகுந்தலா என்ற நடிகையும் இரு கதாநாயகியர் நடித்திருந்தார்கள். சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் என்றால் பானாவரிசை திரைப்படம் அல்ல, ராஜா ராணி. சிவாஜி பத்மினி நடித்த திரைப்படம் அதுதான். பன்மொழி திரைப்படங்களையும் இயக்கியவர் ஏ பீம்சிங். சரி, இறைவன் கொடுத்த வரம் 78 வெளியானது. மெல்லிசை மன்னரின் இசையில் ஜாலி ஏப்ரஹாமும் பி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். ஜாலி ஏப்ரஹாம் ரஜினிகாந்துக்காக பாடுகிறார் இந்த பாடல். பாடலை கேட்டு பார்க்கலாமா? Mm-hmm.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இறைவன் கொடுத்த வரம். 78 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஜாலி ஏப்ரஹாமும் பி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். பாடல் எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பி எம் சிங். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. அபூர்வமான பாடல்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் நிகழ்ச்சிக்காக நான் தரும் அடுத்த பாடல், இது பிரபலமான பாடல்தான். இந்த பாடலும் வாணி ஜெயராம் பாட ஜாலி ஏப்ரஹாம் அப்படி ஹம்மிங் ஹம் பண்ணியிருப்பார் என்று வைத்துக் கொள்ளலாம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. அமெரிக்காவில் அதிகமான காட்சிகள் படமாக்கப்பட்டன. ஆனால் குறிப்பிட்ட இந்த பாடல் காட்சி நயகரா வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சியில் அதன் அருகே படமாக்கப்பட்டது. அதிலே இந்த காட்சி பார்க்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கும். ஏனென்றால் அந்த நீர்வீழ்ச்சியை காட்டுவார்கள் பாடல் முழுவதும். ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் காட்சி. இதிலே அமெரிக்க நடிகர் தான் அமெரிக்க நடிகர் வாஷிங்டன் கே ஆர் விஜயாவிற்கு ஜோடியாக நடித்தார். மலையாளத்திலும் இதே திரைப்படம் 79 வெளியானது. தமிழிலும் 79 தான் ஒரே வானம் ஒரே பூமி. தமிழில் ஜெய்சங்கர் அவருக்கு ஜோடியாக சீமா நடித்திருந்தார். மலையாள மொழியில் ஜெய்சங்கரின் பாத்திரத்தில் மலையாள நடிகர் சோமன் நடித்திருந்தார். சோமன் யாரென்றால் உங்களுக்கு சரியாக புரிய வைக்க வேண்டுமென்றால், அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்தில் நடித்தவர். அதிலே ஃபடாஃபட் ஜெயலட்சுமியின் தாயாக ஒரு நடிகை நடித்திருப்பார். ஆகவே அந்த தாயாரிடம் வந்து போகும் ஒரு அந்த நடிகரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? அவர்தான் சோமன். அது மாத்திரமல்ல, நாளை நமதே என்ற திரைப்படத்திலும் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக நடித்திருப்பார். அந்த பாடல் காட்சியில் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக சோமன். இந்த ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் பிரதான பாத்திரம் கே ஆர் விஜயாவிற்கு தான். தமிழிலும் மலையாளத்திலும் அவரே அந்த பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார். மற்றும் ரவிக்குமார், விதுபாலா, ரீனா இப்படியாக பலரும் நடித்திருந்தார்கள். நாட்டிய பேரொளி பத்மினியும் அமெரிக்காவில் படப்பிடிப்பு நடைபெற்றபடியினால் அவரையும் அந்த திரைப்படத்தில் நடிக்க வைத்தார்கள். ஐ வி சசி இரண்டு மொழி திரைப்படங்களையும் இயக்கியிருந்தார். ஐ வி சசியின் மனைவிதான் நடிகை சீமா. ஐ வி சசியின் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் அவரும் நடித்திருக்கின்றார். கண்ணதாசன் எழுதிய பாடல், இதுவும் ஒரு வண்ண திரைப்படம். மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. இதோ ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் ஜாலி ஏப்ரஹாம் வாணி ஜெயராம், காட்சியில் வாஷிங்டனும் கே ஆர் விஜயாவும். முதன் முதலில் ஒரு ஆங்கிலேய நடிகருக்கு ஜோடியாக நடித்த தமிழ் நடிகை யார் என்றால் கே ஆர் விஜயாதான். சரி, பாடலை கேட்கலாமா?

மலைராணி முந்தானை சரிய சரிய மண்மாதா பண்ணமடி விரிய விரிய இளங்காற்று மார்பகத்தை தழுவ தழுவ எண்ணுகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத. மலைராணி முந்தானை சரிய சரிய மண்மாதா வண்ணமடி விரிய விரிய இளங்காற்று மார்பகத்தை தழுவ தழுவ எண்ணுகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத. காதல் விட்ட மூச்சு ஒன்று பெருகி

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணி ஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். 79 வெளியான வண்ண திரைப்படம் இது. சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அபூர்வமான சில பாடல்களை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நிறைந்த தகவல்களுடன். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 79 வெளியான திரைப்படம் மகாலட்சுமி. இந்த திரைப்படத்தின் நாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கதாநாயகி சங்கீதா. பட்டு எனப்படும் ஆர் பட்டாபிராமன் மகாலட்சுமி திரைப்படத்தின் இயக்குனர். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் இது. பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். அபூர்வமான பாடல் இது. இந்த பாடலை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. பாடலை கேட்கலாமா? மகாலட்சுமி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

கலக்கும் வெள்ளங்கள் அனைத்தும் தெய்வங்கள் கொண்டாடும் தீபங்கள்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 1979 வெளியான அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கரும் சங்கீதாவும் நடித்திருந்தார்கள். ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணிஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்களை உங்களுக்காக வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இதோ இந்த பாடல் இலங்கை வானொலியில் அவ்வளவு பிரபலமாக ஒலித்தது, ஆனால் திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. பாடல் 10 மாத பந்தம் என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. பழம்பெரும் இசை ஜோடி ஏ எம் ராஜாவும் அவருடைய மனைவியான கிருஷ்ணவேணி எனப்படும் ஜிக்கியும் பாடிய பாடல். ஏ எம் ராஜா, ஜிக்கி. 1974 வெளியான வண்ண திரைப்படம் 10 மாத பந்தம். இந்த திரைப்படத்திற்காக இந்த பாடல் ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த பி பானுமதி, அபிநய சரஸ்வதி, பி சரோஜாதேவி, நடிப்பு சுடர் ஏ வி எம் ராஜன், நவரச திலகம் முத்துராமன், கலை நிலவு ரவிச்சந்திரன், வெண்ணராடை நிர்மலா, ராஜஸ்ரீ, மனோரமா, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு இருவரும் இணைந்து இயக்கிய இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். சங்கர் உயிருடன் இல்லை. பழம்பெரும் இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பிராமனின் தம்பிதான் சங்கர். கணேஷ் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சங்கர் கணேஷ் இருவரும் இணைந்து 1000 திரைப்படங்களுக்கு மேல் பன்மொழிகளிலும் இசையமைத்தவர்கள். ஆம், கண்ணதாசன் எழுதிய பாடல். ஒருவேளை இந்த பாடல் படத்தில் இடம்பெற்றிருந்தால் ஏ வி எம் ராஜனுக்கும் ராஜஸ்ரீக்கும் இந்த பாடல் அமைந்திருக்கும் என்பது என்னுடைய ஊகம். இலங்கை வானொலியில் இந்த பாடல் பிரபலம்தான், திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. சரி, சங்கர் கணேஷ் இசையமைப்பில் ஏ எம் ராஜா, ஜிக்கி. 10 மாத பந்தம் திரைப்படத்தில் அதற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல். பாடலை கேட்கலாமா? எதை கேட்பதோ

ஒலித்த பாடல் பத்து மாதபந்தம் என்ற வண்ண திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய அந்த பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அபூர்வமான பாடல்கள், சில பாடல்கள் பிரபலமான பாடல்கள். ஒலிக்க போகும் இந்த பாடலை பற்றி இந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதிய பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம் கூறியது என்னவென்றால், இந்த பாடலை எழுதியவர், அதாவது ஒலிக்கப் போகும் பாடலை எழுதியவர் விசித்திரா என்னும் ஒரு பாடலாசிரியர். அவருடன் இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார்கள். இந்த மெட்டுக்கு பாட்டு எழுதுவது என்ற விடயத்தில் அந்த அளவிற்கு மிகுந்த சிரமத்திற்கு ஆளானதாக இந்த திரைப்படத்தின் கதை வசனகர்த்தாவான பேராசிரியர் ஏஎஸ் பிரகாசம் குறிப்பிட்டிருக்கின்றார். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம், வெற்றி திரைப்படம் தான். ஈவிஎம் ராஜன் அவருக்கு ஜோடியாக சந்திரகலா, ரவிச்சந்திரன் அவருக்கு ஜோடியாக லக்ஷ்மி, மற்றும் நடிகர் திலகம் சாவித்ரி, ஷோ மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய இந்த பாடல் காட்சியில் ஈவிஎம் ராஜனும் சந்திரகலாவும். ஏவிஎம் ராஜன் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவி அதிலே ஒரு போதகராக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த பாடல் காட்சியில் நடித்த சந்திரகலா உயிருடன் இல்லை. புகுந்த வீடு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியரான பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம். புகுந்த வீடு திரைப்படத்தை இயக்கியவர் பட்டு எனப்படும் பட்டாபிராமன். இந்த திரைப்படம் வெற்றியடைய பின்னர் தெலுங்கில் 1973 ஏவிஎம் நிறுவனம் இதை எடுத்தார்கள். இதே கதையை அதிலே கிருஷ்ணா, ஷோபன் பாபு, சாவித்ரி தமிழில் ஏற்ற வேடத்தை அப்படியே ஏற்று நடித்தார். லக்ஷ்மி சந்திரகலாவும் தமிழில் ஏற்ற வேடங்களை அப்படியே ஏற்று நடித்திருந்தார்கள். தெலுங்கு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சத்தியம். தெலுங்கு திரைப்படத்தை இயக்கியவரும் பட்டாபிராமன் தான். மலையாளத்தில் மீண்டும் 1975 எடுக்கப்பட்டது இதே கதை. அதிலே பிரேம் நஷீர், மது, லக்ஷ்மி நடித்திருந்தார் மற்றும் விதுபாலா. சாவித்ரியின் வேடத்தில் கவியூர் பொன்னம்மா, அங்கே பிரபலமான நடிகை, நடித்திருந்தார். மலையாள திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம் கே

0: அர்ஜுனன். ஏஎம் ராஜா ஜிக்கி பாடிய பாடல் புகுந்த வீடு திரைப்படத்தில். பாடலை எழுதியவர் விசித்ரா, பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ்.
1: ஹம்

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஏ.எம். ராஜாவும் ஜிக்கியும் பாடிய பாடலை இயற்றியவர் விசித்ரா, பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்கள் அந்த வரிசையில் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். அந்தரங்கம் ரகசியம். 75 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தான் இது. ஆனால் சில பாடல் காட்சிகள் கேவா கலரில் படமாக்கப்பட்டன. ஒலிக்கப் போகும் பாடலும் கேவா கலரில் படமாக்கப்பட்டது. கே.ஜே. ஜேசுதாசும் பி. சுஷீலாவும் பாடிய பாடல் இது. முக்தா வி. சீனிவாசன் திரைப்படத்தின் இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கும் கதை வசனம் பேராசிரியர் ஏ.எஸ். பிரகாசம். அந்தரங்கம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மலையாள திரைப்பட உலகில் கொடிகட்டி பறந்த ஜி. தேவராஜன் மாஸ்டர். அந்தரங்கம் திரைப்படத்தின் வாயிலாக தீபா என்ற நடிகை தமிழுக்கு கதாநாயகியாக அறிமுகமானார். கமலஹாசன் தான் அந்தரங்கம் திரைப்படத்தின் கதாநாயகன் மற்றும் மேஜர் சுந்தரராஜன், சாவித்ரி மற்றும் பலரும் அந்தரங்கம் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இது ஒரு ரொமான்டிக் டிராமா பிலிம். ஆம், சொல்ல வேண்டுமென்றால் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் மூவி. தெலுங்கில் 77 அந்தல ராஜா என டப் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. இதே திரைப்படத்தில் கமலஹாசன் தமிழில் முதன் முதல் தனக்குத்தானே பாடிய ஞாயிறு ஒளி மழையில் திங்கள் குளிக்க வந்தாள் இந்த பாடலும் கேவா கலரில் படமாக்கப்பட்டது. இப்பொழுது நான் பாடிய ஞாயிறு ஒளி மழையில் பாடலை இயற்றியவர் நேதாஜி. ஆம், ஒலிக்கப் போகும் இந்த பாடலை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். கே.ஜே. ஜேசுதாசும் பி. சுஷீலாவும் பாடிய பாடல் அந்தரங்கம் திரைப்படத்தில் ஜி. தேவராஜன் மாஸ்டர் இசையில், காட்சியில் கமலஹாசனும் தீபாவும். பாடலை கேட்கலாமா? புதுமுகமே சிறு மது கொடமி, நான்

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். கண்ணதாசன் எழுதிய பாடல், இசையமைப்பு ஜி தேவராஜன் மாஸ்டர். கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் கமலஹாசனும் தீபாவும் தோன்றி நடித்திருந்தார்கள். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரம் இது. உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம், அபூர்வமான பாடல்களின் தொகுப்பாக. 1980 வெளியான வண்ண திரைப்படம் மங்கள நாயகி, கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல். 1980 வெளியான இந்த திரைப்படத்தில் புன்னகையரசி கே ஆர் விஜயா, அவரது காதலராக சரத்பாபு, கணவராக ஸ்ரீகாந்த் மற்றும் சிவச்சந்திரன் ஆகியோருடன் ஷோபனா இந்த திரைப்படத்தில் பேபி ஷோபனாவாக அறிமுகமானார். மிகவும் சிறியவர் அல்ல, ஒரு வளர்ந்த ஒரு பிள்ளையாக. 70 பிறந்தவர்தான் ஷோபனா. ஆகவே 80 வெளியான இந்த திரைப்படம் என்றபடியினால் 9 வயது 10 வயது சிறுமியாக நடித்திருந்தார். இதுதான் அவருக்கு தமிழில் முதல் திரைப்படம் ஷோபனாவிற்கு. உங்களுக்கு தெரியும், நாட்டிய பேரொளி பத்மினி, அதாவது லலிதா பத்மினி ராகினி, மூவரும் சகோதரியர். பத்மினியின் தம்பியின் மகள்தான் ஷோபனா. மங்கள நாயகி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார், வாலி எழுதிய பாடல் இது. திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. இந்த பாடல் காட்சியில் சரத்பாபுவும் கே ஆர் விஜயாவும். ஆம், ஏற்கனவே ஹிந்தி மொழியில் ராஜேந்திரகுமார், நூட்டான், வினோத் மெஹ்ரா நடிக்க வெளியான திரைப்படம் சஜான் பீனா சுஹாகான். இந்த திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு தான் மங்கள நாயகி. ஹிந்தியின் பிரபலமான நூட்டான் என்ற நடிகை ஏற்ற வேடத்தை தான் தமிழில் கே ஆர் விஜயா ஏற்று நடித்திருந்தார். நூட்டான் ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமாக நடித்த ஒரு கதாநாயகி ஹிந்தி மொழியில். தமிழில் வெளியானது பிராப்தம் உங்களில் பலரும் பார்த்திருப்பீர்கள். சாவித்ரி அந்த திரைப்படத்தை தயாரித்து அதிலே கதாநாயகியாக நடித்திருந்தார் சிவாஜியுடன் இணைந்து. அந்த பிராப்தம் திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பு மீலான். அது 1963 வெளியான திரைப்படம் மீலான். அதைத்தான் சாவித்ரி பின்பு பிராப்தம் என்ற பெயரில் தயாரித்து இயக்கியிருந்தார். அந்த மீலான் திரைப்படத்தில் நூட்டான் தான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டானுடன் சுனில் தத் யார் உங்களுக்கு தெரியும், சஞ்சய் தத் உடைய தந்தை, யமுனா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் அந்த திரைப்படத்தில். நூட்டான் மிகவும் பிரபலமான ஒரு கதாநாயகி, பலருக்கு தெரியாது. தமிழில் பின்பு பிராப்தம் என்று வெளியானது. தெலுங்கில் கூட அந்த கதை மூக மனசுலு என்ற பெயரில் வெளியானது. அதிலே ஏ நாகேஸ்வர ராவ், சாவித்ரி, யமுனா நடித்திருந்தார்கள். அந்த தெலுங்கு திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன். சரி, இதேன் இந்த மீலான் படத்தை பற்றி கூறினேன் என்றால், நூட்டான் நடித்த திரைப்படம் மங்கள நாயகி திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பில் நூட்டான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டான் நடித்த இன்னொரு திரைப்படம் மீலான், அதாவது தமிழின் பிராப்தம், அதற்காகத்தான் குறிப்பிட்டேன். சரி, மங்கள நாயகி திரைப்படத்தில் ஜேசுதாஸ், சுஷீலா, வாலியின் பாடல் வி குமார் இசையமைப்பில், காட்சியில் கே ஆர் விஜயா, சரத்பாபு என்று ஒலித்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக. கண்களால் நான் வரைந்தேன் அன்பெனோ ஓர் கவிதை, தென்மலர் மறப்பதுண்டோ தென்றலே உன் நினைவை.

ഹോലിത്ത പാടൽ ഇടംപെട്ട തിരപ്പടം മംഗളനായകി. കെ ജെ ജേസുദാസ്, പി സുശീല പാടിയത്. വാലിയൻ പാടൽ കെ സി എം എത്തവർ, ബി കുമാർ. നേയർകളെ, ഇത് സർവദേശ തമിഴ് വാനൊലി കാനഡ യുഗം വാനൊലി. നിങ്ങൾ കേട്ട് രസിത്ത് മകിഴ്ന്നു കൊണ്ടിരിക്കും നികഴ്ച്ചി പഴന്തമിഴ് സിനിമ വരലാറു കൂറും മറക്ക முடியுமா. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன், வீனஸ் பிக்சர்ஸ் சார்பில். 76 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு இரட்டை வேடங்கள், இரண்டு நாயகியர், ஒருவர் வாணிஸ்ரீ, மற்றொருவர் வெண்ணராடி நிர்மலா. கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் முத்துலிங்கம். பாடல் காட்சியில் எம்ஜிஆரும் நிர்மலாவும். திரைப்படத்தின் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு அல்ல, எம் கிருஷ்ணன் நாயர் என்னும் மலையாளி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். ஆம், இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு கர்நாடக மாநிலத்தில் மைசூர் அங்கே மற்றும் பெங்களூரில் படப்பிடிப்பு நடைபெற்றது. எம் கிருஷ்ணன் நாயர் ஒரு மலையாளி. எம்ஜிஆரின் இந்த திரைப்படம், அதாவது ஊருக்கு உழைப்பவன் திரைப்படம் மட்டுமல்ல, அன்னமிட்டகை, நான் ஏன் பிறந்தேன், ரிக்ஷாக்காரன் போன்ற திரைப்படங்களையும் இயக்கியவர் எம் கிருஷ்ணன் நாயர் தான். அவையும் எம்ஜிஆர் திரைப்படங்கள். கன்னட மொழியில் 70 இதே கதை வெளியான பொழுது ராஜ்குமார், ஜெயந்தி, பாரதி அதிலே நடித்திருந்தார்கள். தெலுங்கில் இதே கதை வெளியான பொழுது 73 ஏ நாகேஸ்வர ராவ், வாணிஸ்ரீ, காஞ்சனா நடித்திருந்தார்கள். ஹிந்தி மொழியில் 74 இதே கதை வெளியான பொழுது ராஜேஷ் கன்னா, தனுஜா மற்றும் மௌசுமி சட்டர்ஜி ஆகியோர் நடித்திருந்தார்கள். இதோ ஊருக்கு உழைப்பவன் திரைப்படத்தில் ஜேசுதாஸ், சுஷீலா, முத்துலிங்கம் எழுதிய பாடல் விஸ்வநாதனின் இசையமைப்பில்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன். 76 வெளியான வண்ண திரைப்படம். யேசுதாஸ் சுஷீலா பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கவிஞர் முத்துலிங்கம், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசமன்னர் MS விஸ்வநாதன், காட்சியில் MGRம் நிர்மலாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? அபூர்வமான பல பாடல்களுடன் சில பிரபலமான பாடல்களையும் சேர்த்து உங்களுக்கு நான் வழங்கியிருந்தேன். இந்த டூயட் பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்திருக்கும் விசு செல்வராஜா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான்பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். ஒலித்துக் கொண்டிருக்கும் இசையை கேட்டாலே தெரிய போகின்றது என்ன வரப்போகின்றது காற்றலையில் என்று. ஆமாம், நீங்கள் நினைப்பது சரிதான், காற்றலையில் வருகின்றது வாழ்வியலோடு சம்பந்தமான வரிகளுடன் கவிகள் பாடி வருகின்றது கவிதைகளின் சாரல். மீண்டும் ஒரு வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளுடன் நேர காற்றலையில் உங்களை சந்திப்பதேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐடிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அதிபர்கள் மற்றும் அறிவிப்பாளர்கள், நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் இரு வானொலியின் அன்பான நேய நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிகள் செல்லலாம்.

நம் கைவிட்டு போகும் எதுவும் நம்முடையதில்லை என்று உணர்ந்தாலே பாதி துன்பம் விலகும். நம் கைவிட்டு போகும் எதுவும் நம்முடையதில்லை என்று உணர்ந்தாலே பாதி துன்பம் விலகும். வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். நாம் பாவம் பார்த்த யார் ஒருவர் தான் சரியான சமயத்தில் நம்மை பதம் பார்த்திருப்பார்கள். வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். நாம் பாவம் பார்த்த யாரோ ஒருவர் தான் சரியான சமயத்தில் நம்மை பதம் பார்த்திருப்பார்கள். வாழ்க்கையில் தேடப்படாத இடத்தில் தேடி தேடி உறவாடுவதை விட எதுவும் தேவையில்லை என்று ஒதுங்கி போவதே நல்லது. வாழ்க்கையில் தேடப்படாத இடத்தில் தேடி தேடி உறவாடுவதை விட எதுவும் தேவையில்லை என்று ஒதுங்கி போவதே நல்லது. வாழ வேண்டுமே என்று நினைக்காதீர்கள். வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுங்கள். துன்பமும் தூசியாய் தெரியும்.

காட்டலையில் கானம் பாடி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. கவிதைகளின் சாரல் வாழ்வியலோடு சம்பந்தமான கவிவரிகளாக காட்டலை கலக்கிக் கொண்டிருக்கின்றது. கவிதைகளின் சாரல் ஐடிஆர்என் லண்டன் கலையகத்திலிருந்து. தாகம் தீரும் வரைதான் நீருக்கும் மதிப்பிருக்கும், அதுபோலதான் சில உறவுகளுக்கும் தேவை இருக்கும் வரைதான் பாசம் இருக்கும் என்று உலக நியதியில் இப்போது சொல்லப்படுகின்றது. தாகம் தீரும் வரைதான் நீருக்கும் மதிப்பிருக்கும், அதுபோலத்தான் சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைதான் பாசம் இருக்கும். தேவைக்காகவே பழகின்றார்கள், தேவை முடிந்தவன் நீ யாரோ நான் யாரோ என்று இந்த கவிதை சொல்கின்றது. உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே, அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக் கொள். உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே, அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக் கொள். எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு, ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கிடைக்காத ஒரே தவறு துரோகம். எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு, ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கிடைக்காத ஒரே தவறு துரோகம். வாசனை என்பது சில நிமிடம் வரை, வறுமை என்பது சில காலம் வரை, அழகு என்பது வயது உள்ளவரை, நல்ல உறவு என்பது உயிருள்ளவரை. வாசனை என்பது சில நிமிடம் வரை, வறுமை என்பது சில காலம் வரை, அழகு என்பது வயதுள்ளவரை, நல்ல உறவு என்பது உயிர் உள்ளவரை.

0: காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது கவிதைகளின் சாரல் ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து. நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண். மரணம் ஒன்று மட்டும்தான் மனிதனை ஏமாற்றுவதில்லை, மற்றவையெல்லாம் வாழும் போதே கைவிட்டு விடுகின்றன. மரணம் ஒன்றுதான் மட்டும் மனிதனை ஏமாற்றுவதில்லை, மற்றவையெல்லாம் வாழும் போது கைவிட்டு விடுகின்றன. நம்மை வேண்டாம் என்று அவமானப்படுத்திய இடத்தில் அனுசரித்து போய் அப்படி ஒன்றும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று அவசியமில்லை. நல்ல பெயரை விட மனநிம்மதி மிகவும் முக்கியமாகின்றது. நம்மை வேண்டாம் என்று அவமானப்படுத்திய இடத்தில் அனுசரித்து போய் அப்படி ஒன்றும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நல்ல பெயரை விட மன நிம்மதி என்றதே மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. சலிக்க சலிக்க சந்தோஷமாய் வாழவில்லை, ஆனால் வலிக்க வலிக்க வேதனையுடன் பாதி வாழ்க்கை முடிந்து விடுகின்றது. மீதி வாழ்க்கையும் என்ன தர காத்திருக்கின்றதோ? சலிக்க சலிக்க சந்தோஷமாய் வாழவில்லை, ஆனால் வலிக்க வலிக்க வேதனையுடன் பாதி வாழ்க்கை முடிந்து விட்டது. மீதி வாழ்க்கையும் என்ன தர காத்திருக்கின்றதோ? நினைவுகள் மிகவும் ஆபத்தானது, மறக்கவும் முடியாது, திரும்ப பெறவும் முடியாது. நினைவுகள் மிகவும் ஆபத்தானது, மறக்கவும் முடியாது, திரும்ப பெறவும் முடியாது.
1: எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
2: பிரமாதம்,
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே
2: சபாஷ்.

மனிதன் மனிதனாக வாழ்ந்த காலத்தில் காதல் காவியமாய் கற்பனையின் கவிகளாய் இயற்கையின் கொடையாய் சோகத்தில் பிறந்தவை சொற்க வைத்தது அந்த கால கவிதைகள். மனிதன் மனிதனாக வாழ்ந்த காலத்தில் காதல் காவியமாய் கற்பனையின் கவிதையாய் இதயத்தை இயற்கையின் கொடையாய் சோகத்தில் பிறந்தவை சொற்க வைத்தது அந்த கால கவிதைகள். நிச்சயமாக இந்த காலத்தில் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட கவிவரிகளாக வருகின்றதென்றால் மனிதன் அந்தளவிற்கு அடிபட்டிருக்கின்றான் என்றுதான் கூற வேண்டும். வாழ்வியலோடு சம்பந்தமான சின்ன சின்ன கவிதைகளாக காற்றிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஐடிஆரின் லண்டன் கலையகத்தில் இருந்த கவிதைகளின் சாரல். நேர்களே, நீங்களும் உங்களுடைய கவிதைகள் இந்த கவிதைகளின் சாரில் இடம்பெற வேண்டுமென்றால் உங்கள் கவிதைகளை என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி வைத்தால் அதுவும் சேர்த்து கொள்ளப்படும். வானொலியில் உங்கள் பெயருடன் காட்டலையில் கவிதைகளும் வரும். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எந்த காரணத்துக்காகவும் என் சொந்தக்காரங்களுக்கு முன்னால் மட்டும் உதவி என்று நிற்கின்ற சூழ்நிலையை உருவாக்கி விடாதே. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எந்த காரணத்துக்காகவும் என் சொந்தக்காரங்கள் முன்னால் மட்டும் உதவி என்று நிற்கின்ற சூழ்நிலையை வந்துவிடக்கூடாது என்பதுதான். கடவுளிடம் கேட்டேன், என் வாழ்க்கையில் கவலைகள் இல்லாத ஒரு நிம்மதியான நாளை எழுதியுள்ளாயா என்று. கடவுளிடம் கேட்டேன், என் வாழ்க்கையில் கவலை இல்லாத ஒரு நிம்மதியான நாளை எழுதியுள்ளாயா என்று. கடவுள், ஆம் எழுதியுள்ளேன், அது உன் இறந்த நாள்தான் என்று சொன்னார். கடவுளிடம் கேட்டேன், என் வாழ்க்கையில் கவலைகள் இல்லாத ஒரு நிம்மதியான நாளை எழுதியுள்ளாயா என்று. கடவுள், ஆம் எழுதியுள்ளேன், அது உன் இறந்த நாள்தான் என்று சொன்னார். ஆணோ பெண்ணோ ஒருவரை ஒருவர் கைவிட வேண்டும் நினைத்தால் கரையிலே விட்டுவிடுங்கள். நடுக்கடலில் செல்லும் போது பாதையில் விட்டுவிடாதீர்கள். நீச்சல் தெரிந்தவன் கூட மூழ்கி மடிந்து விடுவான். ஆணோ பெண்ணோ ஒருவரை ஒருவர் கைவிட நினைத்தால் கரையிலே விட்டுவிடுங்கள். நடுக்கடலில் செல்லும் போது பாதையில் விட்டுவிட்டால் நீச்சல் தெரிந்தவன் கூட மூழ்கி விடுவான்.

முதுகில் குத்தியவர்களை மறுபடியும் ஏற்றுக்கொள்ள மனம் இருக்குமானால் கடவுளே வந்தாலும் நம்மை காப்பாற்றுவது கடினம்தான் என்றொரு கவிதையை சொல்கின்றது. முதுகில் குத்தியவர்களை மறுபடியும் ஏற்றுக்கொள்ளும் மனம் இருக்குமானால் கடவுள் வந்தாலும் நம்மை காப்பாற்றுவது கடினம் என்று. வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு 1000 உறவுகள் தேவையில்லை, நம்மை உண்மையாக நேசிக்கும் ஒரு உறவு போதும் என்று இன்னும் ஒரு கவிதை சொல்கின்றது. வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு 1000 உறவுகள் தேவையில்லை, நம்மை உண்மையாக நேசிக்கும் ஒரு உறவு இருந்தால் போதும் என்றும். துடுப்பு இல்லாமல் படகினை அக்கறைக்கு கொண்டு செல்ல முடியாது, அதுபோன்றுதான் வாழ்க்கையை பல வழிகளையும் தாங்கிச் செல்ல வேண்டியிருக்கின்றது. துடுப்பு இல்லாமல் படகினை அக்கறைக்கு கொண்டு செல்வது முடியாது, அதுபோன்றுதான் வாழ்க்கையின் பல வழிகளையும் தாங்கிச் செல்ல வேண்டி வருகின்றது. பின்னால் பேசுபவர்கள் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன, காதில் வாங்காமல் அடுத்தடி எடுத்து வைத்து முன்னோறி கொண்டே இரு. பின்னால் பேசுவன் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன, என் காதலை வாங்கி கொள்ளாமல் அடுத்தடி எடுத்து வைத்து முன்னேறி கொண்டே இரு. வாழ்க்கை எதை கற்று தருகின்றதோ இல்லையோ, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெளியில் சிரித்து பேச கற்றுக்கொடுத்து விடுகின்றது. வாழ்க்கை எதை கற்று தருகின்றதோ இல்லையோ, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியில் சிரித்து பேச கற்றுக் கொடுத்துள்ளது என்று சின்ன சின்ன குட்டி குட்டி கவிதைகளாக, வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளாக காற்றலையில் வந்து கொண்டிருக்கின்றது ITR-இன் லண்டன் கலையகத்திலிருந்து.

ஆறுதலும் வேண்டாம், பாசமும் வேண்டாம், எதுவும் வேணாம். இதில் எதுவுமே உண்மையில்லை. பார்த்து பார்த்து மனம் நொந்து நொந்து மனம் பாரியாய் மாறிவிட்டது. தனித்து இருக்கவே விரும்புகின்றேன், தனியாகவே இருக்க விரும்புகின்றேன். பாடம் நடத்திய அனைவருக்கும் நன்றிகள். ஆறுதலும் வேணாம், பாசமும் வேணாம், எதுவும் வேணாம், இதில் எதுவுமே உண்மை இல்லை. பார்த்து பார்த்து மனம் நொந்து நொந்து மனம் பாறையாக மாறிவிட்டது. தனித்திருக்கவே விரும்புகின்றேன், தனியாகவே இருக்க விரும்புகின்றேன். பாடம் நடத்திய அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க்கையில் யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாது. இரு விஷயங்கள், ஒன்று பாசம், மற்றொன்று பணம். இரண்டு நம்மை அசிங்கப்படுத்திவிடும். யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாத இரு விஷயங்கள், ஒன்று பாசம், மற்றொன்று பணம். இரண்டும் நம்மை அசிங்கப்படுத்திவிடும். ஒரு பெண்ணிடம் பிறந்த வீட்டிலிருந்து என்ன கொண்டு வந்தாய் என விசாரித்த சமூகம் பிறந்த வீட்டிலிருந்து எதையெல்லாம் இழந்து வந்தாய் என விசாரிப்பதில்லை. ஒரு பெண்ணின் வீட்டில் இருந்து என்ன கொண்டு வந்தாய் என்று விசாரிக்கும் சமூகம் பிறந்த வீட்டிலிருந்து எதையெல்லாம் இழந்து வந்தாய் என்று விசாரிப்பதில்லை. சில அவமானங்கள் நம்மை அளவைத்தாலும் பின் நாட்களில் வாழ்க்கையை அழகாக்குகின்றது. சில அவமானங்கள் நம்மை அளவைத்தாலும் பின் நாட்களில் வாழ்க்கையை அழகாக்குகின்றது. சண்டை போட்டு பேசாமல் இருக்கும் காலம் போய் பேசினால் சண்டை வரும் என்று பயந்து பேசாமல் இருக்கும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சண்டை போட்டு பேசாமல் இருக்கும் காலம் போய் பேசினால் சண்டை வரும் என்று பயந்து போய் பேசாமல் இருக்கும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து காற்றலையில் கொளித்துக் கொண்டிருப்பது கவிதைகளின் சாரல். வாழ்வியலோடு சம்பந்தமான சின்ன சின்ன கவிதைகளாக, வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளாக ஒழித்தாலும், கவிதைகளை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களாக மாறியிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அல்லது கேட்டிருப்பது கூட சாத்தியக்கூறு நிறைவே இருக்கின்றது. யாரோ ஒருவராக இருந்து முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோ ஆகி போவதுதான் இந்த கால உறவுகள். யாரோ ஒருவராக இருந்து முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோ ஒருவராக போவதுதான் இந்த கால உறவுகள். யாரும் இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம், ஆனால் எல்லோரும் இருந்தும் அனாதையாக வாழ்வது கொடுமை நிறைந்த வாழ்க்கை. அதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. யாரும் இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம், ஆனால் எல்லோரும் இருந்தும் அனாதையாக வாழ்வதுதான் கொடுமை நிறைந்த வாழ்க்கை, வெளிநாட்டு வாழ்க்கை என்று சொல்கின்றது. எவ்வளவுதான் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த மனசு எதையோ ஒன்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. உடைந்து நொறுங்கியது மனசு மட்டுமல்ல, சிலரின் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் கூட. உடைந்து நொறுங்கியது மனசு மட்டுமல்ல, சிலர் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் கூட.

சாட்டிலையில் அளித்துக் கொண்டிருப்பது கவிதைகளின் சாரல். வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளும் அதுக்கு அதனுடனான சில பாடல்களுடனும் காற்றிலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். வாழ்வியலோடு சம்பந்தமான சின்ன சின்ன கவிதைகளாக காற்றலையில் வந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய சந்தோஷம் எல்லாம் நீரில் எழுதப்பட்டவை போல் உள்ளது, சில நிமிடம்தான். ஆனால் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கல்வெட்டில் பதிக்கப்பட்டது போல் எவராலும் அளிக்க முடியாமல் இருக்கின்றது. என்னுடைய சந்தோஷம் எல்லாம் நீரில் எழுதப்பட்டவை போல சில நிமிடம்தான், ஆனால் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கல்வெட்டில் பதிக்கப்பட்டது போன்று அளிக்க முடியாமல் உள்ளது. தவறிவிட்ட வாழ்க்கையையும் காலம் கடந்த பின் காண்பதை விட கொடுமையானது வேறு எதுவும் இருக்க முடியாது. தவறிவிட்ட வாய்ப்பையும் தவறவிட்ட வாழ்க்கையையும் காலம் கடந்த பின் காண்பதை விட கொடுமையானது வேறு எதுவும் இருக்க முடியாது. வாழ்வில் சிலரை சந்திக்காமல் இருந்திருந்தால் இன்று அவர்கள் தந்த ஏமாற்றத்தை பற்றி சிந்திக்காமல் இருந்திருக்கலாம். வாழ்க்கையில் சிலரை தொலைந்த பின்புதான் புரிந்து கொள்கின்றேன் அவர்கள் தேடினாலும் கிடைக்காத பொக்கிஷங்கள் என்று. சொல்லி எனக்கு புதிதல்ல, நான் நாள்தோறும் ஏமாறும் விதம்தான் புதிதாக இருக்கின்றது. சில நேரம் அன்பால், சில நேரம் நம்பிக்கையால் ஏமாற்றம்.

0: உன்னிடம் உரிமையுடன் சண்டையிட்டவள், உன் நேரத்தை கேட்டு கோபப்பட்டவள் என்று அமைதியாகிவிட்டால் பேசி பயனில்லை, இல்லாத இடத்தில் மௌனம் சிறந்ததென்று உணர்ந்து கொண்டாள் போல். உன்னிடம் உரிமையுடன் சண்டையிட்டவள், உன் நேரத்தை கேட்டு கோபப்பட்டவள் என்று அமைதியாகிவிட்டால் பேசி பயனில்லாத இடத்தில் மௌனம் சிறந்ததென்று உணர்ந்து கொண்டாள் என்னவோ. யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம், ஆனால் மனச்சாட்சியை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது, குத்தி கொண்டேதான் இருக்கும். யாரையும் வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம், ஆனால் மனச்சாட்சியை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது, அது குத்தி கொண்டேதான் இருக்கும். சந்தோஷமாக வாழ்கிறோம் என்பதை விட நாம் எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டு வாழ்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. சந்தோஷமாக வாழ்கிறோம் என்பதை விட நாம் எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டு வாழ்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. பணக்காரனா வாழ ஆசையில்லை, மரணம் வரை யாரிடமும் கையேந்தாமல் வாழத்தான் ஆசை. பணக்காரனாக வாழ ஆசையில்லை, மரணம் வரை யாரிடமும் கையேந்தாமல் வாழத்தான் ஆசையாக இருக்கின்றது. இதயத்தை கூட நம்பாதே, ஒரு நாள் அது கூட உன்னிடம் சொல்லாமல் துடுப்பை நிறுத்திவிடும். ஒரு வழி வந்தால் அதை மறந்து போகும் அளவிற்கு இன்னொரு வழி வந்து விடுகிறது. இங்கு வழிகளே நிரந்தரமாக காணப்படுகின்றது. ஒரு வழி வந்தால் அதை மறந்து போகும் முன் அளவுக்கு இன்னொரு வழி வந்து விடுகின்றது. இங்கு வழிகளே நிரந்தரமாக காணப்படுகின்றது.
1: வசந்த காலங்கள்.

குழப்பங்கள் தீரும் வரை மௌனமாகவும் தனிமையாகவும் இருப்பது நல்லது. குழப்பங்கள் தீரும் வரை மௌனமாகவும் தனியாகவும் இருப்பது நல்லதென்று மனம் சொல்கின்றது. எங்கு தேடியும் கிடைக்கவில்லை அம்மாவின் முந்தானையின் வியர்வை துளியின் வாசனையை விட விலை உயர்ந்த வாசனை திரவியம் எதுவுமில்லை. எங்கு தேடியும் கிடைக்கவில்லை அம்மாவின் முந்தானை வியர்வை துளியின் வாசனையை விட விலை உயர்ந்த வாசனை திரவியம். மீண்டும் பேசினால் மேலும் காயப்படுவோம் என்ற பயத்தினாலே மௌனத்தை தேடுகின்றது சிலரது அன்பு. மீண்டும் பேசினால் மேலும் மேலும் காயப்படும் என்ற பயத்தினாலே மௌனத்தை தேடுகின்றது சிலரது அன்பு. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். தேவைகள் இருந்தால் திடீரக்கரை பாசம் வரும். தேவைகள் முடிந்த பின் நாம் யார் என்று கூட தெரியாமல் போய்விடுகின்றது. தேவைகள் இருந்தால் திடீர் அக்கறை வரும். தேவைகள் முடிந்த பின் நாம் யார் என்று கூட தெரியாமல் போய்விடுகின்றது. ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனமாகிவிட்டால் நேர்மையாக வாழ்பவன் பிழைக்க தெரியாதவனாகிவிடுகின்றான். ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனமாகிவிட்டதால் நேர்மையாக வாழ்பவன் பிழைக்க தெரியாதவனாக ஆகிவிடுகின்றான். எத்தனையோ துன்பங்களை கடந்துவிட்டவன் இருந்தும் மனதில் ஏதோ ஒரு பயம், இந்த வாழ்க்கை இன்னும் என்னென்னவெல்லாம் கற்றுத்தரப்போகின்றது என்று சொல்லி. எத்தனையோ துன்பங்களை கடந்து விட்டேன் இருந்தும் மனதில் ஏதோ ஒரு பயம், இந்த வாழ்க்கை இன்னும் என்னவெல்லாம் கற்றுத்தரப்போகின்றது.

இதுவரை நேரமும் காற்றலையில் ஒலித்தது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியில் உங்களோடு காற்றலையில் இணைந்திருந்தேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கழகத்திலிருந்து. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா. இதுவரை நேரமும் கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை கேட்ட ஐடிஆர் மற்றும் ஜுகம் வானொலியின் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் நன்றி வணக்கம் அன்பான உறவுகளை.

வணக்கம் நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் யுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு ஆனந்த ராகம் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு உங்களோடு உங்கள் அன்புக்குரிய அபி. வளமை போன்று இன்றும் அருமையான பழைய பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கின்றன. அந்த வகையில் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா.

ஆனந்த ராகத்தை அலங்கரிக்க நான் தரும் இரண்டாவது பாடல் ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, வாடாத காதல் இன்பமெல்லாம் வா வா நாம் காணலாம்.

நிகழ்ச்சியில் தொடரும். அடுத்த பாடல் ஆசையினாலே மனம் அஞ்சுது கெஞ்சுது, தினம் அன்பு மீறி போனதாலே அபிநயம் புரியுது முகம்.

0: அன்பு நீ போன
1: ஐசி
0: ஆசையினாலே மனம்

காதலாலே மனம் அறிவது சொன்னது தினம் அந்த நீரை பானதாலே அது நடக்கும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் தொடரும் அடுத்த பாடல், அன்பே நீ அங்கே நான் இங்கே வாழ்ந்தால் இன்பம் காண்பது எங்கே.

0: அடுத்து நீங்கள் கேட்க இருக்கும் அற்புதமான ஒரு பாடல், அருகில் வந்தால் உருகி நின்றால் அன்பு தந்தாலே அமைதி இல்லாத வாழ்வு தந்து எங்கு சென்றாலோ.
1: அருகில் வந்தால்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆனந்த ராகத்தோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் யுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சிக்காக நான் தரும் அடுத்த பாடல் பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் அன்றோம்.

நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் இன்னொரு பாடல், சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம், அங்கும் இங்கும் ஜார் வரவை தேடுது துணை, இங்கிருக்க ஜாரை எண்ணி பாடுது.

இருக்கின்ற பாடலும் ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை ஒருமுறை கேட்டு பாருங்கள். காலையும் நீயே, மாலையும் நீயே, காற்றும் நீயே, கடலும் நீயே, ஆலய மணிவாய் ஓசையும் நீயே.

இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். ஆனந்த ராகத்தை அலங்கரிக்க அடுத்து நான் தருகின்ற பாடல், கண்களின் வார்த்தைகள் புரியாதோ, காத்திருப்பேன் என்று தெரியாதோ, ஒரு நாளில் ஆசை எண்ணமோ மாறுமோ.

இந்த பாடலை ஒருமுறை கேட்டு பார்ப்போமா? கண்ணிழந்த மனிதர் முன்னே ஓவியம் வைத்தார், இது காதில்லா மனிதன் முன்னே பாடல் இசைத்தார், கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தார், இரு காதிருந்தும் பாதியிலே

நீங்கள் ஆனந்தராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் பழக தெரிய வேணும், உலகில் பார்த்து நடக்க வேணும் பெண்ணே.

அகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து நான் தருகின்ற பாடல், வாராயோ விண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையை, அகம்பாவம் கொண்ட சதியால் அறிவால் உயர்ந்திடும் பதினா.

0: காலத்தால் அழியாத பாடல் வரிசையில் இன்னும் ஒரு இனிய பாடல் உங்களுக்காக. நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே, நேரில் நடந்ததை எல்லாம் வேடிக்கை பார்த்துட நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார்.
1: நீ சொல்லாவிடில்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். ஆனந்த ராகங்களை அலங்கரிக்க நான் தெரிவு செய்திருக்கும் இன்னும் ஒரு அருமையான பாடல், கோழியும் கோழியும் பேசுது, சேவல் இங்கே பயந்து ஓடுது.

இடம்பெற்று கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் சில்லென்ற மெலரி செவ்வாழை இதழே என்று ஆரம்பிக்கின்ற ஒரு அருமையான பாடல் இது.

ஆனந்த ராகத்தை நிறைவு செய்ய நான் தேர்வு செய்திருக்கும் இன்னொரு அருமையான பாடல் இது. அன்பு மனம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா? அன்னமே நீ இன்னும் அறியாத பாவையா?

நான் ஒளிபரப்பிய பாடல் உங்களை கவர்ந்திருக்கும் என்று நம்புகிறேன். சரி நேயர்களே, இத்தோடு இந்த வார ஆனந்தராக நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு ஆனந்தராகம் நிகழ்வில் அருமையான பாடல்களோடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய அபி. நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளே, தொடர்ந்தும் வானொலியோடு இணைந்திருங்கள்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி. கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை முதற்கண் நான் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து கொள்கின்றேன். மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன. பாடல்களை கேட்டால் உங்களுக்கே புரியும். இன்றைய நிகழ்ச்சியில் நான் நினைக்கின்றேன் அதிகமான பாடல்கள் டுயட் பாடல்கள். முதல் பாடல் நினைக்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கின்றது. ஆனால் உங்களில் எத்தனை பேர் இந்த பாடலை அறிந்திருப்பீர்கள் என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை. ஏனென்றால் இந்த திரைப்படம் இப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆனால் இந்த திரைப்படம் வெளியான 78 அப்பொழுதுதான் அவர் 75 நடிக்க தொடங்கி முன்னேறி கொண்டிருக்கின்றார். இறைவன் கொடுத்த வரம் இந்த திரைப்படத்தின் பெயர். திரைப்படத்தை இயக்கியவர் யார் தெரியுமா? சிவாஜியின் பானா வரிசை திரைப்படங்கள், எத்தனை வெற்றி திரைப்படங்கள், அவற்றை இயக்கிய ஏ பீம்சிங். பீம்சிங் அவர்கள் பிற்காலங்களில் சிவாஜியை வைத்து திரைப்படங்களை இயக்கவில்லை. ஏனைய நடிக நடிகையரை வைத்துத்தான் இயக்கியிருந்தார். 70 வெளியான வண்ண சித்திரமான பாதுகாப்பு, அந்த திரைப்படம்தான் சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய இறுதி திரைப்படம். பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி நடித்த ஒரு வண்ண திரைப்படமும் பாதுகாப்பு தான். இந்த இறைவன் கொடுத்த வரம் திரைப்படம் 78 வெளியான இதுவும் கருப்பு வெள்ளை திரைப்படம் தான். இதிலே ரஜினிகாந்த், விஜயகுமார், சுமித்ரா, ஃபடாஃபட் ஜெயலட்சுமி, எம் பானுமதி என்று ஒரு நடிகை இருந்தார். பி பானுமதி அல்ல, ஒரு துணை நடிகை. உங்களுக்கு சரியாக இவரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தில்லானா மோகனாம்பாள் எனும் திரைப்படத்தில் ஒரு தாதியாக வருவார். சிவாஜிக்கு பணிவிடை செய்யும் ஒரு தாதியாக ஓரிரு காட்சிகளில் வந்த நடிகை அவர்தான் எம் பானுமதி. உயிருடன் இல்லை. இறைவன் கொடுத்த வரம் ஜாலி ஏப்ரஹாம் என்ற ஒரு மலையாள மொழியை தாய்மொழியாக கொண்ட பாடகர் ஜாலி ஏப்ரஹாமுடன் இந்த பாடலில் ஹம்மிங் செய்திருப்பார் பி எஸ் சசிரேகா. திரைப்படத்தின் இயக்குனர் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல ஏ பீம்சிங். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருக்கின்றார். காட்சியில் ரஜினிகாந்த், அவருடன் ஒரு துணை நடிகை. ரஜினியின் ஆரம்ப காலத்து டுயட் பாடல் இது. ஏ பீம்சிங் அவர்கள் மாபெரும் இயக்குனர்கள், இரட்டை இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சுவிடம் படத்தொகுப்பாளராக, அதாவது எடிட்டர் ஆக பணியாற்றி, பின்பு அதிலிருந்து இயக்குனராக, தயாரிப்பாளராக, கதாசிரியராக உயர்ந்தவர். இவருக்கு சோனா என்று ஒரு மனைவியும், அவர் மாத்திரமல்ல நடிகை சுகுமாரி, உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், பின்பு சுகுமாரியையும் மணந்து கொண்டார் பீம்சிங்.
பீம்சிங்கன் பிள்ளைகளில் லெனின் ஒரு படத்தொகுப்பாளர், இயக்குனர், சில திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார். லெனின் இயக்கத்தில் ஜெயலலிதா நடித்த இறுதி திரைப்படமான நதியை தேடி வந்த கடல் வழியானது. பீம்சிங்கின் மகன்தான் லெனின். பி கண்ணன், அவர் ஒளிப்பதிவாளர், கேமராமேன். இவர் பாரதி ராஜாவின் பல திரைப்படங்களில் ஆஸ்தான ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர். பி கண்ணன் பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் அம்மை அப்பன் என்றொரு திரைப்படம். 1954 எஸ் எஸ் ராஜேந்திரன் அவருடன் எஸ் வரலட்சுமியும் ஜி சகுந்தலா என்ற நடிகையும் இரு கதாநாயகியர் நடித்திருந்தார்கள். சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் என்றால் பானாவரிசை திரைப்படம் அல்ல, ராஜா ராணி. சிவாஜி பத்மினி நடித்த திரைப்படம் அதுதான். பன்மொழி திரைப்படங்களையும் இயக்கியவர் ஏ பீம்சிங். சரி, இறைவன் கொடுத்த வரம் 78 வெளியானது. மெல்லிசை மன்னரின் இசையில் ஜாலி ஏப்ரஹாமும் பி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். ஜாலி ஏப்ரஹாம் ரஜினிகாந்துக்காக பாடுகிறார் இந்த பாடல். பாடலை கேட்டு பார்க்கலாமா?

மங்கை என்றால் வானம் கூட மயங்கும், கீழே இறங்கும். உன்னை கண்டால் உள்ளம் எல்லாம் கலங்கும், ஆசை விளங்கும்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இறைவன் கொடுத்த வரம். 78 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஜாலி ஏப்ரஹாமும் பி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். பாடல் எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பி எம் சிங். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. அபூர்வமான பாடல்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் நிகழ்ச்சிக்காக நான் தரும் அடுத்த பாடல், இது பிரபலமான பாடல்தான். இந்த பாடலும் வாணி ஜெயராம் பாட ஜாலி ஏப்ரஹாம் அப்படி ஹம்மிங் ஹம் பண்ணியிருப்பார் என்று வைத்துக் கொள்ளலாம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. அமெரிக்காவில் அதிகமான காட்சிகள் படமாக்கப்பட்டன. ஆனால் குறிப்பிட்ட இந்த பாடல் காட்சி நயகரா வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சியில் அதன் அருகே படமாக்கப்பட்டது. அதிலே இந்த காட்சி பார்க்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கும். ஏனென்றால் அந்த நீர்வீழ்ச்சியை காட்டுவார்கள் பாடல் முழுவதும். ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் காட்சி. இதிலே அமெரிக்க நடிகர் தான் அமெரிக்க நடிகர் வாஷிங்டன் கே ஆர் விஜயாவிற்கு ஜோடியாக நடித்தார். மலையாளத்திலும் இதே திரைப்படம் 79 வெளியானது. தமிழிலும் 79 தான் ஒரே வானம் ஒரே பூமி. தமிழில் ஜெய்சங்கர் அவருக்கு ஜோடியாக சீமா நடித்திருந்தார். மலையாள மொழியில் ஜெய்சங்கரின் பாத்திரத்தில் மலையாள நடிகர் சோமன் நடித்திருந்தார். சோமன் யாரென்றால் உங்களுக்கு சரியாக புரிய வைக்க வேண்டுமென்றால், அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்தில் நடித்தவர். அதிலே ஃபடாஃபட் ஜெயலட்சுமியின் தாயாக ஒரு நடிகை நடித்திருப்பார். ஆகவே அந்த தாயாரிடம் வந்து போகும் ஒரு அந்த நடிகரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? அவர்தான் சோமன். அது மாத்திரமல்ல, நாளை நமதே என்ற திரைப்படத்திலும் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக நடித்திருப்பார். அந்த பாடல் காட்சியில் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக சோமன். இந்த ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் பிரதான பாத்திரம் கே ஆர் விஜயாவிற்கு தான். தமிழிலும் மலையாளத்திலும் அவரே அந்த பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார். மற்றும் ரவிக்குமார், விதுபாலா, ரீனா இப்படியாக பலரும் நடித்திருந்தார்கள். நாட்டிய பேரொளி பத்மினியும் அமெரிக்காவில் படப்பிடிப்பு நடைபெற்றபடியினால் அவரையும் அந்த திரைப்படத்தில் நடிக்க வைத்தார்கள். ஐ வி சசி இரண்டு மொழி திரைப்படங்களையும் இயக்கியிருந்தார். ஐ வி சசியின் மனைவிதான் நடிகை சீமா. ஐ வி சசியின் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் அவரும் நடித்திருக்கின்றார். கண்ணதாசன் எழுதிய பாடல், இதுவும் ஒரு வண்ண திரைப்படம். மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. இதோ ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் ஜாலி ஏப்ரஹாம், வாணி ஜெயராம், காட்சியில் வாஷிங்டனும் கே ஆர் விஜயாவும். முதன் முதலில் ஒரு ஆங்கிலேய நடிகருக்கு ஜோடியாக நடித்த தமிழ் நடிகை யார் என்றால் கே ஆர் விஜயாதான். சரி, பாடலை கேட்கலாமா?

மலைராணி முந்தானை சரிய சரிய மண்மாதா பண்ணமடி விரிய விரிய இளங்காற்று மார்பகத்தை தழுவ தழுவ எண்ணுகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத. மலைராணி முந்தானை சரிய சரிய மண்மாதா வண்ணமடி விரிய விரிய இளங்காற்று மார்பகத்தை தழுவ தழுவ எண்ணுகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத. காதல் விட்ட மூச்சு ஒன்று பெருகி பெரு

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணி ஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். 79 வெளியான வண்ண திரைப்படம் இது. சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அபூர்வமான சில பாடல்களை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நிறைந்த தகவல்களுடன். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 79 வெளியான திரைப்படம் மகாலட்சுமி. இந்த திரைப்படத்தின் நாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கதாநாயகி சங்கீதா. பட்டு எனப்படும் ஆர் பட்டாபிராமன் மகாலட்சுமி திரைப்படத்தின் இயக்குனர். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் இது. பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். அபூர்வமான பாடல் இது. இந்த பாடலை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. பாடலை கேட்கலாமா? மகாலட்சுமி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

கலக்கும் வெள்ளங்கள் அனைத்தும் தெய்வங்கள் கொண்டாடும் தீபங்கள்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 1979 வெளியான அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கரும் சங்கீதாவும் நடித்திருந்தார்கள். ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணிஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்களை உங்களுக்காக வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இதோ இந்த பாடல் இலங்கை வானொலியில் அவ்வளவு பிரபலமாக ஒலித்தது, ஆனால் திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. பாடல் 10 மாத பந்தம் என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. பழம்பெரும் இசை ஜோடி ஏ எம் ராஜாவும் அவருடைய மனைவியான கிருஷ்ணவேணி எனப்படும் ஜிக்கியும் பாடிய பாடல். ஏ எம் ராஜா, ஜிக்கி. 1974 வெளியான வண்ண திரைப்படம் 10 மாத பந்தம். இந்த திரைப்படத்திற்காக இந்த பாடல் ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த பி பானுமதி, அபிநய சரஸ்வதி, பி சரோஜாதேவி, நடிப்பு சுடர் ஏ வி எம் ராஜன், நவரச திலகம் முத்துராமன், கலை நிலவு ரவிச்சந்திரன், வெண்ணராடை நிர்மலா, ராஜஸ்ரீ, மனோரமா, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு இருவரும் இணைந்து இயக்கிய இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். சங்கர் உயிருடன் இல்லை. பழம்பெரும் இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பிரமணியன் தம்பிதான் சங்கர். கணேஷ் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சங்கர் கணேஷ் இருவரும் இணைந்து 1000 திரைப்படங்களுக்கு மேல் பன்மொழிகளிலும் இசையமைத்தவர்கள். ஆம், கண்ணதாசன் எழுதிய பாடல். ஒருவேளை இந்த பாடல் படத்தில் இடம்பெற்றிருந்தால் ஏ வி எம் ராஜனுக்கும் ராஜஸ்ரீக்கும் இந்த பாடல் அமைந்திருக்கும் என்பது என்னுடைய ஊகம். இலங்கை வானொலியில் இந்த பாடல் பிரபலம்தான், திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. சரி, சங்கர் கணேஷ் இசையமைப்பில் ஏ எம் ராஜா, ஜிக்கி. 10 மாத பந்தம் திரைப்படத்தில் அதற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல். பாடலை கேட்கலாமா?

எதை கேட்பதோ எதை சொல்வதோ

ஒலித்த பாடல் பத்து மாதபந்தம் என்ற வண்ண திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய அந்த பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அபூர்வமான பாடல்கள், சில பாடல்கள் பிரபலமான பாடல்கள். ஒலிக்க போகும் இந்த பாடலை பற்றி இந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதிய பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம் கூறியது என்னவென்றால், இந்த பாடலை எழுதியவர், அதாவது ஒலிக்கப் போகும் பாடலை எழுதியவர் விசித்திரா என்னும் ஒரு பாடலாசிரியர். அவருடன் இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார்கள். இந்த மெட்டுக்கு பாட்டு எழுதுவது என்ற விடயத்தில் அந்த அளவிற்கு மிகுந்த சிரமத்திற்கு ஆளானதாக இந்த திரைப்படத்தின் கதை வசனகர்த்தாவான பேராசிரியர் ஏஎஸ் பிரகாசம் குறிப்பிட்டிருக்கின்றார். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம், வெற்றி திரைப்படம் தான். ஏவிஎம் ராஜன் அவருக்கு ஜோடியாக சந்திரகலா, ரவிச்சந்திரன் அவருக்கு ஜோடியாக லக்ஷ்மி, மற்றும் நடிகர் திலகம் சாவித்ரி, ஷோ மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய இந்த பாடல் காட்சியில் ஏவிஎம் ராஜனும் சந்திரகலாவும். ஏவிஎம் ராஜன் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவி அதிலே ஒரு போதகராக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த பாடல் காட்சியில் நடித்த சந்திரகலா உயிருடன் இல்லை. புகுந்த வீடு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியரான பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம். புகுந்த வீடு திரைப்படத்தை இயக்கியவர் பட்டு எனப்படும் பட்டாபிராமன். இந்த திரைப்படம் வெற்றியடைய பின்னர் தெலுங்கில் 1973 ஏவிஎம் நிறுவனம் இதை எடுத்தார்கள். இதே கதையை அதிலே கிருஷ்ணா, ஷோபன் பாபு, சாவித்ரி தமிழில் ஏற்ற வேடத்தை அப்படியே ஏற்று நடித்தார். லக்ஷ்மி சந்திரகலாவும் தமிழில் ஏற்ற வேடங்களை அப்படியே ஏற்று நடித்திருந்தார்கள். தெலுங்கு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சத்தியம். தெலுங்கு திரைப்படத்தை இயக்கியவரும் பட்டாபிராமன் தான். மலையாளத்தில் மீண்டும் 1975 எடுக்கப்பட்டது இதே கதை. அதிலே பிரேம் நஷீர், மது, லக்ஷ்மி நடித்திருந்தார் மற்றும் விதுபாலா. சாவித்ரியின் வேடத்தில் கவியூர் பொன்னம்மா, அங்கே பிரபலமான நடிகை, நடித்திருந்தார். மலையாள திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம் கே அர்ஜுனன். ஏ எம் ராஜா ஜிக்கி பாடிய பாடல் புகுந்த வீடு திரைப்படத்தில். பாடலை எழுதியவர் விசித்ரா. பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். Mmm.

0: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஏம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய பாடலை இயற்றியவர் விசித்ரா, பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி, வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்கள் அந்த வரிசையில் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். அந்தரங்கம் ரகசியம். 75 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தான் இது. ஆனால் சில பாடல் காட்சிகள் கேவா கலரில் படமாக்கப்பட்டன. ஒலிக்கப் போகும் பாடலும் கேவா கலரில் படமாக்கப்பட்டது. கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் இது. முக்தா வி சீனிவாசன் திரைப்படத்தின் இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கும் கதை வசனம் பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம். அந்தரங்கம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மலையாள திரைப்பட உலகில் கொடிகட்டி பறந்த ஜி தேவராஜன் மாஸ்டர். அந்தரங்கம் திரைப்படத்தின் வாயிலாக தீபா என்ற நடிகை தமிழுக்கு கதாநாயகியாக அறிமுகமானார். கமலஹாசன் தான் அந்தரங்கம் திரைப்படத்தின் கதாநாயகன் மற்றும் மேஜர் சுந்தரராஜன், சாவித்ரி மற்றும் பலரும் அந்தரங்கம் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இது ஒரு ரொமான்டிக் டிராமா பிலிம். ஆம், சொல்ல வேண்டுமென்றால் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் மூவி. தெலுங்கில் 77 அந்தல ராஜா என டப் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. இதே திரைப்படத்தில் கமலஹாசன் தமிழில் முதன் முதல் தனக்குத்தானே பாடிய ஞாயிறு ஒளி மழையில் திங்கள் குளிக்க வந்தாள் இந்த பாடலும் கேவா கலரில் படமாக்கப்பட்டது. இப்பொழுது நான் பாடிய ஞாயிறு ஒளிமலையில் பாடலை இயற்றியவர் நேதாஜி. ஆம், ஒலிக்கப் போகும் இந்த பாடலை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் அந்தரங்கம் திரைப்படத்தில் ஜி தேவராஜன் மாஸ்டர் இசையில், காட்சியில் கமலஹாசனும் தீபாவும். பாடலை கேட்கலாமா?
1: புதுமுகமே சிறு மது கொடமி நான் பொறி

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். கண்ணதாசன் எழுதிய பாடல், இசையமைப்பு ஜி தேவராஜன் மாஸ்டர். கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் கமலஹாசனும் தீபாவும் தோன்றி நடித்திருந்தார்கள். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரம் இது. உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம், அபூர்வமான பாடல்களின் தொகுப்பாக. 1980 வெளியான வண்ண திரைப்படம் மங்கள நாயகி, கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல். 1980 வெளியான இந்த திரைப்படத்தில் புன்னகையரசி கே ஆர் விஜயா, அவரது காதலராக சரத்பாபு, கணவராக ஸ்ரீகாந்த் மற்றும் சிவச்சந்திரன் ஆகியோருடன் ஷோபனா இந்த திரைப்படத்தில் பேபி ஷோபனாவாக அறிமுகமானார். மிகவும் சிறியவர் அல்ல, ஒரு வளர்ந்த ஒரு பிள்ளையாக. 70 பிறந்தவர்தான் ஷோபனா. ஆகவே 80 வெளியான இந்த திரைப்படம் என்றபடியினால் 9 வயது 10 வயது சிறுமியாக நடித்திருந்தார். இதுதான் அவருக்கு தமிழில் முதல் திரைப்படம் ஷோபனாவிற்கு. உங்களுக்கு தெரியும், நாட்டிய பேரொளி பத்மினி, அதாவது லலிதா பத்மினி ராகினி, மூவரும் சகோதரியர். பத்மினியின் தம்பியின் மகள்தான் ஷோபனா. மங்கள நாயகி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார், வாலி எழுதிய பாடல் இது. திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. இந்த பாடல் காட்சியில் சரத்பாபுவும் கே ஆர் விஜயாவும். ஆம், ஏற்கனவே ஹிந்தி மொழியில் ராஜேந்திரகுமார், நூட்டான், வினோத் மெஹ்ரா நடிக்க வெளியான திரைப்படம் சஜான் பீனா சுஹாகான். இந்த திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு தான் மங்கள நாயகி. ஹிந்தியின் பிரபலமான நூட்டான் என்ற நடிகை ஏற்ற வேடத்தை தான் தமிழில் கே ஆர் விஜயா ஏற்று நடித்திருந்தார். நூட்டான் ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமாக நடித்த ஒரு கதாநாயகி ஹிந்தி மொழியில். தமிழில் வெளியானது பிராப்தம் உங்களில் பலரும் பார்த்திருப்பீர்கள். சாவித்ரி அந்த திரைப்படத்தை தயாரித்து அதிலே கதாநாயகியாக நடித்திருந்தார் சிவாஜியுடன் இணைந்து. அந்த பிராப்தம் திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பு மீலான். அது 1963 வெளியான திரைப்படம் மீலான். அதைத்தான் சாவித்ரி பின்பு பிராப்தம் என்ற பெயரில் தயாரித்து இயக்கியிருந்தார். அந்த மீலான் திரைப்படத்தில் நூட்டான் தான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டானுடன் சுனில் தத் யார் உங்களுக்கு தெரியும், சஞ்சய் தத் உடைய தந்தை, யமுனா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் அந்த திரைப்படத்தில். நூட்டான் மிகவும் பிரபலமான ஒரு கதாநாயகி, பலருக்கு தெரியாது. தமிழில் பின்பு பிராப்தம் என்று வெளியானது. தெலுங்கில் கூட அந்த கதை மூக மனசுலு என்ற பெயரில் வெளியானது. அதிலே ஏ நாகேஸ்வர ராவ், சாவித்ரி, ஜமுனா நடித்திருந்தார்கள். அந்த தெலுங்கு திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன். சரி, இதேன் இந்த மீலான் படத்தை பற்றி கூறினேன் என்றால், நூட்டான் நடித்த திரைப்படம் மங்கள நாயகி திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பில் நூட்டான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டான் நடித்த இன்னொரு திரைப்படம் மீலான், அதாவது தமிழின் பிராப்தம், அதற்காகத்தான் குறிப்பிட்டேன். சரி, மங்கள நாயகி திரைப்படத்தில் ஜேசுதாஸ், சுஷீலா, வாலியின் பாடல் வி குமார் இசையமைப்பில், காட்சியில் கே ஆர் விஜயா, சரத்பாபு என்று ஒலித்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக. கண்களால் நான் வரைந்தேன் அன்பெனோ ஓர் கவிதை, தென்மலர் மறப்பதுண்டோ தென்றலே உன் நினைவை.

கண்களால் நான் வரைந்தேன் அன்பினோ ஓர் கவிதை.

ഒലിത്ത പാടൽ ഇടംപെട്ട തിരപ്പടം മംഗളനായകി. കെ ജെ ജേസുദാസ്, പി സുശീല പാടിയത്. വാലിയൻ പാടൽ കെ സി എം എത്തവർ, ബി കുമാർ. നേയർകളെ, ഇത് സർവദേശ തമിഴ് വാനൊലി കാനഡ യുഗം വാനൊലി. നിങ്ങൾ കേട്ട് രസിത്ത് മകിഴ്ന്നു കൊണ്ടിരിക്കും നികഴ്ച്ചി പഴന്തമിഴ് സിനിമ വരലാറു കൂറും മറക്ക முடியுமா. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன், வீனஸ் பிக்சர்ஸ் சார்பில். 76 வழியான இந்த வண்ண திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு இரட்டை வேடங்கள், இரண்டு நாயகியர், ஒருவர் வாணிஸ்ரீ, மற்றொருவர் வெண்ணராடி நிர்மலா. கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் முத்துலிங்கம். பாடல் காட்சியில் எம்ஜிஆரும் நிர்மலாவும். திரைப்படத்தின் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு அல்ல, எம் கிருஷ்ணன் நாயர் என்னும் மலையாளி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். ஆம், இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு கர்நாடக மாநிலத்தில் மைசூர் அங்கே மற்றும் பெங்களூரில் படப்பிடிப்பு நடைபெற்றது. எம் கிருஷ்ணன் நாயர் ஒரு மலையாளி. எம்ஜிஆரின் இந்த திரைப்படம், அதாவது ஊருக்கு உழைப்பவன் திரைப்படம் மட்டுமல்ல, அன்னமிட்டகை, நான் ஏன் பிறந்தேன், ரிக்ஷாக்காரன் போன்ற திரைப்படங்களையும் இயக்கியவர் எம் கிருஷ்ணன் நாயர் தான். அவையும் எம்ஜிஆர் திரைப்படங்கள். கன்னட மொழியில் 70 இதே கதை வெளியான பொழுது ராஜ்குமார், ஜெயந்தி, பாரதி அதிலே நடித்திருந்தார்கள். தெலுங்கில் இதே கதை வெளியான பொழுது 73 ஏ நாகேஸ்வர ராவ், வாணிஸ்ரீ, காஞ்சனா நடித்திருந்தார்கள். ஹிந்தி மொழியில் 74 இதே கதை வெளியான பொழுது ராஜேஷ் கன்னா, தனுஜா மற்றும் மௌசுமி சட்டர்ஜி ஆகியோர் நடித்திருந்தார்கள். இதோ ஊருக்கு உழைப்பவன் திரைப்படத்தில் ஜேசுதாஸ், சுஷீலா, முத்துலிங்கம் எழுதிய பாடல் விஸ்வநாதனின் இசையமைப்பில்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன். 76 வெளியான வண்ண திரைப்படம். ஜேசுதாஸ் சுஷீலா பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கவிஞர் முத்துலிங்கம், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசமன்னர் MS விஸ்வநாதன், காட்சியில் MGRம் நிர்மலாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? அபூர்வமான பல பாடல்களுடன் சில பிரபலமான பாடல்களையும் சேர்த்து உங்களுக்கு நான் வழங்கியிருந்தேன். இந்த டூயட் பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்திருக்கும் விசு செல்வராஜா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

வணக்கம் அன்பான உறவுகளே, நான் உங்கள் கரண். ஐடிஆரில் லண்டன் கழகத்திலிருந்து இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா. ஐடிஆரில் லண்டன் கழகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்களுக்காக காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். நிகழ்ச்சியில் வரிசையில் காட்டலையில் வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். ஒருவரையில் இரு பாடல்கள் காலை வேளையை அலங்கரிக்க காட்டலையில் வருகின்றது அற்புதமான அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் உங்கள் மனதுக்கு இதமான கால வேளையை இதமூட்டும் விதமாக காட்டலையில் வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள்.

இசையில் வளைத்து கொண்டிருக்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். இனிமையான இதமான காலை பொழுதை அற்புதமான பாடல்களுடன் இந்த காலை பொழுதை அழகாகி கொண்டிருக்கின்றது. காட்டலையில் ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். நிச்சயமாக நீர்கள் என்ன பாடல் அடுத்து அடுத்து வரப்போகின்றது, இந்த வரியில் ஆரம்பிக்கப் போகின்றது என்று ஆவலை தூண்டும் விதமாக இருப்பீர்கள். அடுத்து என்ன வரப்போகின்றது என்று அவளுடனும் காத்திருப்பீர்கள். அந்த வகையில் உங்களுக்கான பாடல் தெரிவுகளாக ஒரு வரியில் இரு பாடல்கள் காலை வேளையை அலங்கரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். அந்த வகையில் அடுத்து வருகின்றது பாடல். இதோ கேட்டு பாருங்கள், இது எங்கே ஆரம்பித்தது அல்லது எங்கே முடிந்தது, எங்கே தொடர்கிறது என்று.

காலை வேளையில் இதமான பாடல்களின் ஊடாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண். அன்பான உறவுகளே, தொடர்ந்தும் வானொலி இடந்து ஒரு வரியில் இரு பாடல்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள். கடைசியில் ஒரு வரியில் இரு பாடல்களில் நடக்காத ஒரு சம்பவம் ஒன்று பாடல்களின் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் காத்திருக்கின்றது. அது என்னவென்பதை நீங்களே உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்தும் வானொலியுடன் இருந்திருங்கள். ஒரு வரியில் இரு பாடல்கள் அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் காற்றலை கலக்க வருகின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் ஏற்கனவே ஒழித்த பாடலுடன் அடுத்து வரப்போன்ற பாடல் என்ன என்று எதிர்பார்த்திருப்பீர்கள்? இதோ அந்த பாடல் என்னவென்று கேட்டு பாருங்கள்.

நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு வரியில் இரு பாடல்கள். இதமான காலை பொழுதை இதமாக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அன்பான உறவுகளை தொடர்ந்தும் வானொலியுடன் இணைந்து நிகழ்ச்சியை ஒரு வரியில் இரு பாடல்களை கேட்டுக்கொண்டிருங்கள். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் முடிவில் நீங்கள் ஒரு வரியின் இரு பாடல்களில் கேட்காத ஒரு சம்பவம் காத்திருக்கின்றது, என்னவென்று ஆவலுடன் இருப்பீர்கள். தொடர்ந்தும் வானொலியுடன் இணைந்து

இதுவரை நேரம் அம்மா காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருந்தது ஒரு வரியில் இரு பாடல்கள். நான் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொள்றீங்கள். கடைசியில் ஒரு சுவையான சம்பவம் இருக்கு என்று கூறியிருந்தேன். இன்று ஒழித்த பாடல்களை வைத்து நான் ஒரு கவிதையை எழுதியிருக்கின்றேன். அந்த கவிதையை கேட்டு பாருங்கள். இன்று ஒரு வரியில் இரு பாடல்கள் ஒழிக்கப்பட்டது. 10 பாடல் 12 பாடல் ஒழிக்கப்பட்டது. அந்த பாடல்களின் ஊடாக ஒரு கவிதை கேட்டு பாருங்கள் எப்படி இருக்கென்று நீங்க தான் சொல்ல வேண்டும். புன்னைவனத்து கோயிலே நீ பாடு பாடு பண்பாடு என்று கூறிய போது பாட்டு பாடவா என்று கேட்டு என்னோடு பாட்டு பாடுங்கள் அப்பத்தான் பாடும்போது நான் தென்றல் காட்டாவேன் என்று கூறி தென்னங்கேற்று ஊஞ்சலிலே நீ நீந்திடும் ஓலையிலே என்று நான் பாடும்போது சிட்டு சிட்டு குருவி உன் கூடு எங்கே என்று கேட்டது. சொல்லவா சொல்லவா என் காதல் கதையே என்று கூறும் போதே ITR லண்டன் கலிகத்திலிருந்து வைகாசி வெள்ளிக்கிழமைதானே ஒரு ஜோரான திருநாள் என்ற பாடல் ஒலிக்கும் போது வரது வரது விலகு விலகு என்று ஒரு குரல் கேட்டு திரும்பினேன். அப்போது தாயும் நீயே தந்தையும் நீயே என்று அமைதியான பாடல் ஒலிக்க வெண்ணிலவே வெண்ணிலவே என்ற பாடலுடன் ஒருவரியின் இரு பாடலின் நிறைவு பெறும் போது நேரமும் சரியாக இருந்தது.

குளிரணியிடம் அம்மா காட்டுகையில் காலை நேரத்தை உற்சாகம் ஊட்டும் விதமாக இதமான பாடல்களின் ஊடாக அலங்கரித்து சென்றது ஒருவரையின் இரவு பாடல்கள். நித்தியமாக இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் தான் கூற வேண்டும் ஒருவரையின் இரவு பாடல்கள் எப்படி இருந்தது என்று சொல்லி. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த இரு வானொலியின் அதிபர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று பிழைந்திருக்கும் இப்பொழுது அனைவருக்கும் உற்சாகமூட்டும் பொழுதாகவும் அமைய வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அன்பான உறவுகளே, மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் நன்றி, வணக்கம்.

அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். வலித்துக் கொண்டிருக்கும் இசையை கேட்டாலே தெரிய போகின்றது என்ன வரப்போகின்றது காற்றலையில் என்று. ஆமாம், நீங்கள் நினைப்பது சரிதான், காற்றலையில் வருகின்றது வாழ்வியலோடு சம்பந்தமான வரிகளுடன் கவிகள் பாடி வருகின்றது கவிதைகளின் சாரல். மீண்டும் ஒரு வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளுடன் நேர காற்றலையில் உங்களை சந்திப்பதேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐடிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அதிபர்கள் மற்றும் அறிவிப்பாளர்கள், நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் இரு வானொலியின் அன்பான நேய நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிகள் செல்லலாம்.

நம் கைவிட்டு போகும் எதுவும் நம்முடையதில்லை என்று உணர்ந்தாலே பாதி துன்பம் விலகும். நம் கைவிட்டு போகும் எதுவும் நம்முடையதில்லை என்று உணர்ந்தாலே பாதி துன்பம் விலகும். வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். நாம் பாவம் பார்த்த யார் ஒருவர் தான் சரியான சமயத்தில் நம்மை பதம் பார்த்திருப்பார்கள். வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். நாம் பாவம் பார்த்த யார் ஒருவர் தான் சரியான சமயத்தில் நம்மை பதம் பார்த்திருப்பார்கள். வாழ்க்கையில் தேடப்படாத இடத்தில் தேடி தேடி உறவாடுவதை விட எதுவும் தேவையில்லை என்று ஒதுங்கி போவதே நல்லது. வாழ்க்கையில் தேடப்படாத இடத்தில் தேடி தேடி உறவாடுவதை விட எதுவும் தேவையில்லை என்று ஒதுங்கி போவதே நல்லது. வாழ வேண்டுமே என்று நினைக்காதீர்கள். வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுங்கள். துன்பமும் தூசியாய் தெரியும்.

காட்டலையில் கானம் பாடி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. கவிதைகளின் சாரல் வாழ்வியலோடு சம்பந்தமான கவிவரிகளாக காட்டலை கலக்கிக் கொண்டிருக்கின்றது. கவிதைகளின் சாரல் ஐடிஆர்என் லண்டன் கலையகத்திலிருந்து. தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும், அதுபோலதான் சில உறவுகளுக்கும் தேவை இருக்கும் வரைதான் பாசம் இருக்கும் என்று உலக நியதியில் இப்போது சொல்லப்படுகின்றது. தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும், அதுபோலத்தான் சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைதான் பாசம் இருக்கும். தேவைக்காகவே பழகின்றார்கள், தேவை முடிந்தவன் நீ யாரோ நான் யாரோ என்று இந்த கவிதை சொல்கின்றது. உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே, அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக் கொள். உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே, அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக் கொள். எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு, ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கிடைக்காத ஒரே தவறு துரோகம். எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு, ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கிடைக்காத ஒரே தவறு துரோகம். வாசனை என்பது சில நிமிடம் வரை, வறுமை என்பது சில காலம் வரை, அழகு என்பது வயது உள்ளவரை, நல்ல உறவு என்பது உயிருள்ளவரை. வாசனை என்பது சில நிமிடம் வரை, வறுமை என்பது சில காலம் வரை, அழகு என்பது வயதுள்ளவரை, நல்ல உறவு என்பது உயிர் உள்ளவரை.

0: காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது கவிதைகளின் சாரல் ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து. நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண். மரணம் ஒன்று மட்டும்தான் மனிதனை ஏமாற்றுவதில்லை, மற்றவையெல்லாம் வாழும் போதே கைவிட்டு விடுகின்றன. மரணம் ஒன்றுதான் மட்டும் மனிதனை ஏமாற்றுவதில்லை, மற்றவையெல்லாம் வாழும் போது கைவிட்டு விடுகின்றன. நம்மை வேண்டாம் என்று அவமானப்படுத்திய இடத்தில் அனுசரித்து போய் அப்படி ஒன்றும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று அவசியமில்லை. நல்ல பெயரை விட மனநிம்மதி மிகவும் முக்கியமாகின்றது. நம்மை வேண்டாம் என்று அவமானப்படுத்திய இடத்தில் அனுசரித்து போய் அப்படி ஒன்றும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நல்ல பெயரை விட மன நிம்மதி என்றதே மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. சலிக்க சலிக்க சந்தோஷமாய் வாழவில்லை, ஆனால் வலிக்க வலிக்க வேதனையுடன் பாதி வாழ்க்கை முடிந்து விடுகின்றது. மீதி வாழ்க்கையும் என்ன தர காத்திருக்கின்றதோ? சலிக்க சலிக்க சந்தோஷமாய் வாழவில்லை, ஆனால் வலிக்க வலிக்க வேதனையுடன் பாதி வாழ்க்கை முடிந்து விட்டது. மீதி வாழ்க்கையும் என்ன தர காத்திருக்கின்றதோ? நினைவுகள் மிகவும் ஆபத்தானது, மறக்கவும் முடியாது, திரும்ப பெறவும் முடியாது. நினைவுகள் மிகவும் ஆபத்தானது, மறக்கவும் முடியாது, திரும்ப பெறவும் முடியாது.
1: எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
2: பிரமாதம்,
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே
2: சபாஷ்.

மனிதன் மனிதனாக வாழ்ந்த காலத்தில் காதல் காவியமாய் கற்பனையின் கவிகளாய் இயற்கையின் கொடையாய் சோகத்தில் பிறந்தவை சொற்க வைத்தது அந்த கால கவிதைகள். மனிதன் மனிதனாக வாழ்ந்த காலத்தில் காதல் காவியமாய் கற்பனையின் கவிதையாய் இதயத்தை இயற்கையின் கொடையாய் சோகத்தில் பிறந்தவை சொற்க வைத்தது அந்த கால கவிதைகள். நிச்சயமாக இந்த காலத்தில் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட கவிவரிகளாக வருகின்றதென்றால் மனிதன் அந்தளவிற்கு அடிபட்டிருக்கின்றான் என்றுதான் கூற வேண்டும். வாழ்வியலோடு சம்பந்தமான சின்ன சின்ன கவிதைகளாக காற்றிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஐடிஆரின் லண்டன் கலையகத்தில் இருந்த கவிதைகளின் சாரல். நேர்களே, நீங்களும் உங்களுடைய கவிதைகள் இந்த கவிதைகளின் சாரில் இடம்பெற வேண்டுமென்றால் உங்கள் கவிதைகளை என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி வைத்தால் அதுவும் சேர்த்து கொள்ளப்படும். வானொலியில் உங்கள் பெயருடன் காட்டலையில் கவிதைகளும் வரும். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எந்த காரணத்துக்காகவும் என் சொந்தக்காரங்களுக்கு முன்னால் மட்டும் உதவி என்று நிற்கின்ற சூழ்நிலையை உருவாக்கி விடாதே. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எந்த காரணத்துக்காகவும் என் சொந்தக்காரங்கள் முன்னால் மட்டும் உதவி என்று நிற்கின்ற சூழ்நிலையை வந்துவிடக்கூடாது என்பதுதான். கடவுளிடம் கேட்டேன், என் வாழ்க்கையில் கவலைகள் இல்லாத ஒரு நிம்மதியான நாளை எழுதியுள்ளாயா என்று. கடவுளிடம் கேட்டேன், என் வாழ்க்கையில் கவலை இல்லாத ஒரு நிம்மதியான நாளை எழுதியுள்ளாயா என்று. கடவுள், ஆம் எழுதியுள்ளேன், அது உன் இறந்த நாள்தான் என்று சொன்னார். கடவுளிடம் கேட்டேன், என் வாழ்க்கையில் கவலைகள் இல்லாத ஒரு நிம்மதியான நாளை எழுதியுள்ளாயா என்று. கடவுள், ஆம் எழுதியுள்ளேன், அது உன் இறந்த நாள்தான் என்று சொன்னார். ஆணோ பெண்ணோ ஒருவரை ஒருவர் கைவிட வேண்டும் நினைத்தால் கரையிலே விட்டுவிடுங்கள். நடுக்கடலில் செல்லும் போது பாதையில் விட்டுவிடாதீர்கள். நீச்சல் தெரிந்தவன் கூட மூழ்கி மடிந்து விடுவான். ஆணோ பெண்ணோ ஒருவரை ஒருவர் கைவிட நினைத்தால் கரையிலே விட்டுவிடுங்கள். நடுக்கடலில் செல்லும் போது பாதையில் விட்டுவிட்டால் நீச்சல் தெரிந்தவன் கூட மூழ்கி விடுவான்.

கட்டியில் குத்தியவர்களே, மறுபடியும் ஏற்றுக்கொள்ள மனம் இருக்குமானால் கடவுளே வந்தாலும் நம்மை காப்பாற்றுவது கடினம்தான் என்றொரு கவிதையை சொல்கின்றது. முதுகில் குத்தியவர்களை மறுபடியும் ஏற்றுக்கொள்ள மனம் இருக்குமானால் கடவுள் வந்தாலும் நம்மை காப்பாற்றுவது கடினம் என்று. வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு 1000 உறவுகள் தேவையில்லை, நம்மை உண்மையாக நேசிக்கும் ஒரு உறவு போதும் என்று இன்னும் ஒரு கவிதை சொல்கின்றது. வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு 1000 உறவுகள் தேவையில்லை, நம்மை உண்மையாக நேசிக்கும் ஒரு உறவு இருந்தால் போதும் என்றும். துடுப்பு இல்லாமல் படகினை அக்கறைக்கு கொண்டு செல்ல முடியாது, அதுபோன்றுதான் வாழ்க்கையை பல வழிகளையும் தாங்கிச் செல்ல வேண்டியிருக்கின்றது. துடுப்பு இல்லாமல் படகினை அக்கறைக்கு கொண்டு செல்வது முடியாது, அதுபோன்றுதான் வாழ்க்கையின் பல வழிகளையும் தாங்கிச் செல்ல வேண்டி வருகின்றது. பின்னால் பேசுபவர்கள் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன, காதில் வாங்காமல் அடுத்தடி எடுத்து வைத்து முன்னோறி கொண்டே இரு. பின்னால் பேசுவன் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன, காதலை வாங்கிக் கொள்ளாமல் அடுத்தடி எடுத்து வைத்து முன்னேறிக் கொண்டே இரு. வாழ்க்கை எதை கற்று தருகின்றதோ இல்லையோ, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெளியில் சிரித்து பேச கற்றுக்கொடுத்து விடுகின்றது. வாழ்க்கை எதை கற்று தருகின்றதோ இல்லையோ, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியில் சிரித்து பேச கற்றுக் கொடுத்துள்ளது என்று சின்ன சின்ன குட்டி குட்டி கவிதைகளாக, வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளாக காற்றலையில் வந்து கொண்டிருக்கின்றது. ITR-இன் லண்டன் கலையகத்திலிருந்து.

ஆறுதலும் வேண்டாம், பாசமும் வேண்டாம், எதுவும் வேணாம். இதில் எதுவுமே உண்மை இல்லை. பார்த்து பார்த்து மனம் நொந்து நொந்து மனம் பாறையாய் மாறிவிட்டது. தனித்து இருக்கவே விரும்புகின்றேன், தனியாகவே இருக்க விரும்புகின்றேன். பாடம் நடத்திய அனைவருக்கும் நன்றிகள். ஆறுதலும் வேணாம், பாசமும் வேணாம், எதுவும் வேணாம், இதில் எதுவுமே உண்மை இல்லை. பார்த்து பார்த்து மனம் நொந்து நொந்து மனம் பாறையாக மாறிவிட்டது. தனித்திருக்கவே விரும்புகின்றேன், தனியாகவே இருக்க விரும்புகின்றேன். பாடம் நடத்திய அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க்கையில் யாரிடமும் கையேந்தி நிற்க கூடாது. இரு விஷயங்கள், ஒன்று பாசம், மற்றொன்று பணம். இரண்டு நம்மை அசிங்கப்படுத்திவிடும். யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாத இரு விஷயங்கள், ஒன்று பாசம், மற்றொன்று பணம். இரண்டும் நம்மை அசிங்கப்படுத்திவிடும். ஒரு பெண்ணிடம் பிறந்த வீட்டிலிருந்து என்ன கொண்டு வந்தாய் என விசாரித்த சமூகம், பிறந்த வீட்டிலிருந்து எதையெல்லாம் இழந்து வந்தாய் என விசாரிப்பதில்லை. ஒரு பெண்ணின் வீட்டில் இருந்து என்ன கொண்டு வந்தாய் என்று விசாரிக்கும் சமூகம், பிறந்த வீட்டிலிருந்து எதையெல்லாம் இழந்து வந்தாய் என்று விசாரிப்பதில்லை. சில அவமானங்கள் நம்மை அளவைத்தாலும் பின் நாட்களில் வாழ்க்கையை அழகாக்குகின்றது. சில அவமானங்கள் நம்மை அளவைத்தாலும் பின் நாட்களில் வாழ்க்கையை அழகாக்குகின்றது. சண்டை போட்டு பேசாமல் இருக்கும் காலம் போய் பேசினால் சண்டை வரும் என்று பயந்து பேசாமல் இருக்கும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சண்டை போட்டு பேசாமல் இருக்கும் காலம் போய் பேசினால் சண்டை வரும் என்று பயந்து போய் பேசாமல் இருக்கும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கலையத்திலிருந்து காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது கவிதைகளின் சாரல். வாழ்வியலோடு சம்பந்தமான சின்ன சின்ன கவிதைகளாக, வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளாக ஒழித்தாலும், கவிதைகளை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களாக மாறியிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன், அல்லது கேட்டிருப்பது கூட சாத்தியக்கூறு நிறைவே இருக்கின்றது. யாரோ ஒருவராக இருந்து முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோவாகி போவதுதான் இந்த கால உறவுகள். யாரோ ஒருவராக இருந்து முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோ ஒருவராக போவதுதான் இந்த கால உறவுகள். யாரும் இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம், ஆனால் எல்லோரும் இருந்தும் அனாதையாக வாழ்வது கொடுமை நிறைந்த வாழ்க்கை. அதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. யாரும் இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம், ஆனால் எல்லோரும் இருந்தும் அனாதையாக வாழ்வதுதான் கொடுமை நிறைந்த வாழ்க்கை, வெளிநாட்டு வாழ்க்கை என்று சொல்கின்றது. எவ்வளவுதான் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த மனசு எதையோ ஒன்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. எவ்வளவுதான் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த மனசு ஏதோ ஒன்றை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. உடைந்து நொறுங்கியது மனசு மட்டுமல்ல, சிலரின் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் கூட. உடைந்து நொறுங்கியது மனசு மட்டுமல்ல, சிலர் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் கூட.

பாட்டலையில் அளித்துக் கொண்டிருப்பது கவிதைகளின் சாரல், வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளும் அதுக்கு அதனுடனான சில பாடல்களுடனும் காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். வாழ்வியலோடு சம்பந்தமான சின்ன சின்ன கவிதைகளாக காற்றலையில் வந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய சந்தோஷம் எல்லாம் நீரில் எழுதப்பட்டவை போல் உள்ளது, சில நிமிடம்தான். ஆனால் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கல்வெட்டில் பதிக்கப்பட்டது போல் எவராலும் அழிக்க முடியாமல் இருக்கின்றது. என்னுடைய சந்தோஷம் எல்லாம் நீரில் எழுதப்பட்டவை போல சில நிமிடம்தான், ஆனால் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கல்வெட்டில் பதிக்கப்பட்டது போன்று அழிக்க முடியாமல் உள்ளது. தவறிவிட்ட வாழ்க்கையையும் காலம் கடந்த பின் காண்பதை விட கொடுமையானது வேறு எதுவும் இருக்க முடியாது. தவறிவிட்ட வாய்ப்பையும் தவறவிட்ட வாழ்க்கையையும் காலம் கடந்த பின் காண்பதை விட கொடுமையானது வேறு எதுவும் இருக்க முடியாது. வாழ்வில் சிலரை சந்திக்காமல் இருந்திருந்தால் இன்று அவர்கள் தந்த ஏமாற்றத்தை பற்றி சிந்திக்காமல் இருந்திருக்கலாம். வாழ்க்கையில் சிலரை தொலைந்த பின்புதான் புரிந்து கொள்கின்றேன் அவர்கள் தேடினாலும் கிடைக்காத பொக்கிஷங்கள் என்று. எனக்கு புதிதல்ல, நான் நாள்தோறும் ஏமாறும் விதம்தான் புதிதாக இருக்கின்றது. சில நேரம் அன்பால், சில நேரம் நம்பிக்கையால் ஏமாற்றம். சில நேரம் அன்பால், சில நேரம் நம்பிக்கையால்

உன்னிடம் உரிமையுடன் சண்டையிட்டவள், உன் நேரத்தை கேட்டு கோபப்பட்டவள் என்று அமைதியாகிவிட்டால் பேசி பயனில்லை, இல்லாத இடத்தில் மௌனம் சிறந்ததென்று உணர்ந்து கொண்டாள் போல். உன்னிடம் உரிமையுடன் சண்டையிட்டவள், உன் நேரத்தை கேட்டு கோபப்பட்டவள் என்று அமைதியாகிவிட்டால் பேசி பயனில்லாத இடத்தில் மௌனம் சிறந்தது என்று உணர்ந்து கொண்டாள் என்னவோ. யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம், ஆனால் மனச்சாட்சியை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது, குத்தி கொண்டேதான் இருக்கும். யாரையும் வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம், ஆனால் மனச்சாட்சியை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது, அது குத்தி கொண்டேதான் இருக்கும். சந்தோஷமாக வாழ்கிறோம் என்பதை விட நாம் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டு வாழ்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. சந்தோஷமாக வாழ்கிறோம் என்பதை விட நாம் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டு வாழ்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. பணக்காரனாக வாழ ஆசையில்லை, மரணம் வரை யாரிடமும் கையேந்தாமல் வாழத்தான் ஆசை. பணக்காரனாக வாழ ஆசையில்லை, மரணம் வரை யாரிடமும் கையேந்தாமல் வாழத்தான் ஆசையாக இருக்கின்றது. இதயத்தை கூட நம்பாதே, ஒரு நாள் அது கூட உன்னிடம் சொல்லாமல் துடுப்பை நிறுத்திவிடும். ஒரு வழி வந்தால் அதை மறந்து போகும் அளவிற்கு இன்னொரு வழி வந்து விடுகிறது. இங்கு வழிகளே நிரந்தரமாக காணப்படுகின்றது. ஒரு வழி வந்தால் அதை மறந்து போகும் முன் அளவுக்கு இன்னொரு வழி வந்து விடுகின்றது. இங்கு வழிகளே நிரந்தரமாக காணப்படுகின்றது.

குழப்பங்கள் தீரும் வரை மௌனமாகவும் தனிமையாகவும் இருப்பது நல்லது. குழப்பங்கள் தீரும் வரை மௌனமாகவும் தனியாகவும் இருப்பது நல்லதென்று மனம் சொல்கின்றது. எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அம்மாவின் முந்தானையின் வியர்வை துளியின் வாசனையை விட விலை உயர்ந்த வாசனை திரவியம் எதுவுமில்லை. எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அம்மாவின் முந்தானை வியர்வை துளியின் வாசனையை விட விலை உயர்ந்த வாசனை திரவியம். மீண்டும் பேசினால் மேலும் காயப்படுவோம் என்ற பயத்தினாலே மௌனத்தை தேடுகின்றது சிலரது அன்பு. மீண்டும் பேசினால் மேலும் மேலும் காயப்படும் என்ற பயத்தினாலே மௌனத்தை தேடுகின்றது சிலரது அன்பு. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். தேவைகள் இருந்தால் திடீரக்கரை பாசம் வரும். தேவைகள் முடிந்த பின் நாம் யார் என்று கூட தெரியாமல் போய்விடுகின்றது. தேவைகள் இருந்தால் திடீர் அக்கறை வரும். தேவைகள் முடிந்த பின் நாம் யார் என்று கூட தெரியாமல் போய்விடுகின்றது. ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனமாகிவிட்டால் நேர்மையாக வாழ்பவன் பிழைக்க தெரியாதவனாகிவிடுகின்றான். ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனமாகிவிட்டதால் நேர்மையாக வாழ்பவன் பிழைக்க தெரியாதவனாக ஆகிவிடுகின்றான். எத்தனையோ துன்பங்களை கடந்துவிட்டவன் இருந்தும் மனதில் ஏதோ ஒரு பயம், இந்த வாழ்க்கை இன்னும் என்னென்னவெல்லாம் கற்றுத்தரப்போகின்றது என்று சொல்லி. எத்தனையோ துன்பங்களை கடந்து விட்டேன் இருந்தும் மனதில் ஏதோ ஒரு பயம், இந்த வாழ்க்கை இன்னும் என்னவெல்லாம் கற்றுத்தரப்போகின்றது என்று

இதுவரை நேரமும் காற்றலையில் ஒலித்தது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியில் உங்களோடு காற்றலையில் இணைந்திருந்தேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கழகத்திலிருந்து. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா. இதுவரை நேரமும் கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை கேட்ட ஐடிஆர் மற்றும் ஜுகம் வானொலியின் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் நன்றி வணக்கம் அன்பான உறவுகளை.

வணக்கம் நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் யுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு ஆனந்த ராகம் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு உங்களோடு உங்கள் அன்புக்குரிய அபி. வளமை போன்று இன்றும் அருமையான பழைய பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கின்றன. அந்த வகையில் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா.

இந்த ராகத்தை அலங்கரிக்க நான் தரும் இரண்டாவது பாடல் ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, வாடாத காதல் இன்பமெல்லாம் வா வா நாம் காணலாம்.

தொடர்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் ஆசையினாலே மனம் அஞ்சுது கெஞ்சுது, தினம் அன்பு மீறி போனதாலே அபிநயம் புரியுது முகம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் தொடரும் அடுத்த பாடல், அன்பே நீ அங்கே நான் இங்கே வாழ்ந்தால் இன்பம் காண்பது எங்கே.

0: அடுத்து நீங்கள் கேட்க இருக்கும் அற்புதமான ஒரு பாடல், அருகில் வந்தால் உருகி நின்றால் அன்பு தந்தாலே அமைதி இல்லாத வாழ்வு தந்து எங்கு சென்றாலும்.
1: அருகில் வந்தால்

இணைந்திருப்பது ஆனந்த ராகத்தோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் யுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சிக்காக நான் தரும் அடுத்த பாடல் பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோம்.

நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் இன்னொரு பாடல், சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம், அங்கும் இங்கும் ஜார் வரவை தேடுது துணை, இங்கிருக்க ஜாரை எண்ணி பாடுது.

அடுத்து ஒலிக்க இருக்கின்ற பாடலும் ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை ஒருமுறை கேட்டு பாருங்கள். காலையும் நீயே, மாலையும் நீயே, காற்றும் நீயே, கடலும் நீயே, ஆலய மணிவாய் ஓசையும் நீயே.

இடம் பெற்றுக் கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். ஆனந்த ராகத்தை அலங்கரிக்க அடுத்து நான் தருகின்ற பாடல், கண்களின் வார்த்தைகள் புரியாதோ, காத்திருப்பேன் என்று தெரியாதோ, ஒரு நாளில் ஆசை எண்ணமோ மாறுமோ.

பாடலை ஒருமுறை கேட்டு பார்ப்போமா? கண்ணிழந்த மனிதர் முன்னே ஓவியம் வைத்தார், இது காதில்லா மனிதன் முன்னே பாடல் இசைத்தார், கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தார், இரு காதிருந்தும் பாதியிலே பாட்டை முடித்தார்.

பாடல் ஆனந்தராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் பழக தெரிய வேணும், உலகில் பார்த்து நடக்க வேணும் பெண்ணே.

பிடிவாதமும் எதிர்வாதமும் பெண்களுக்கே கூடாது. வேதமில்லா இதயத்தோடு வேதமில்லா இதயத்தோடு பெருமையோடு பொறுமையாக பழ

மகிழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து நான் தருகிற பாடல், வாராயோ விண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே, அகம்பாவம் கொண்ட சதியால் அறிவால் உயர்ந்திடும் பதினா.

ஆராயோ எங்கள் கதையே ஆராயோ வெண்ணிலாவே அனுதினம் செய்வார் மோடி அகமதி

0: காலத்தால் அழியாத பாடல் வரிசையில் இன்னும் ஒரு இனிய பாடல் உங்களுக்காக. நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே, நேரில் நடந்ததை எல்லாம் வேடிக்கை பார்த்துட நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார்.
1: நீ சொல்லாவிடில்

பாடி பறந்துட்ட படர்வன குயிலும் பாடி பறந்துட்ட

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்தராகங்கள். ஆனந்தராகங்களை அலங்கரிக்க நான் தெரிவு செய்திருக்கும் இன்னும் ஒரு அருமையான பாடல், கோழியும் கோழியும் பேசுது, சேவல் இங்கே பயந்து ஓடுது.

கேட்டுக் கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் சில்லென்ற மெலரி செவ்வாழை இதழே என்று ஆரம்பிக்கின்ற ஒரு அருமையான பாடல் இது.

ஆனந்த ராகத்தை நிறைவு செய்ய நான் தேர்வு செய்திருக்கும் இன்னொரு அருமையான பாடல் இது. அந்த மனம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா? அந்த நீ இன்னும் அறியாத பாவையா?

நான் ஒளிபரப்பிய பாடல் உங்களை கவர்ந்திருக்கும் என்று நம்புகிறேன். சரி நேயர்களே, இத்தோடு இந்த வார ஆனந்த ராகம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு ஆனந்த ராகம் நிகழ்வில் அருமையான பாடல்களோடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய அபி. நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளை தொடர்ந்தும் வானொலியோடு இணைந்திருங்கள்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை முதற்கண் நான் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து கொள்கின்றேன். மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன. பாடல்களை கேட்டால் உங்களுக்கே புரியும். இன்றைய நிகழ்ச்சியில் நான் நினைக்கின்றேன் அதிகமான பாடல்கள் டுயட் பாடல்கள். முதல் பாடல் நினைக்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கின்றது, ஆனால் உங்களில் எத்தனை பேர் இந்த பாடலை அறிந்திருப்பீர்கள் என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை. ஏனென்றால் இந்த திரைப்படம் இப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஆனால் இந்த திரைப்படம் வெளியான 78 அப்பொழுதுதான் அவர் 75 நடிக்கத் தொடங்கி முன்னேறிக் கொண்டிருக்கின்றார். இறைவன் கொடுத்த வரம் இந்த திரைப்படத்தின் பெயர். திரைப்படத்தை இயக்கியவர் யார் தெரியுமா? சிவாஜியின் பானா வரிசை திரைப்படங்கள், எத்தனை வெற்றி திரைப்படங்கள், அவற்றை இயக்கிய ஏ பீம்சிங். பீம்சிங் அவர்கள் பிற்காலங்களில் சிவாஜியை வைத்து திரைப்படங்களை இயக்கவில்லை, ஏனைய நடிகை நடிகையரை வைத்துத்தான் இயக்கியிருந்தார். 70 வெளியான வண்ணச்சித்திரமான பாதுகாப்பு, அந்த திரைப்படம்தான் சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய இறுதி திரைப்படம். பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி நடித்த ஒரு வண்ண திரைப்படமும் பாதுகாப்பு தான். இந்த இறைவன் கொடுத்த வரம் திரைப்படம் 78 வெளியான இதுவும் கருப்பு வெள்ளை திரைப்படம் தான். இதிலே ரஜினிகாந்த், விஜயகுமார், சுமித்ரா, ஃபடாஃபட் ஜெயலட்சுமி, எம் பானுமதி என்று ஒரு நடிகை இருந்தார். பி பானுமதி அல்ல, ஒரு துணை நடிகை. உங்களுக்கு சரியாக இவரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தில்லானா மோகனாம்பாள் எனும் திரைப்படத்தில் ஒரு தாதியாக வருவார். சிவாஜிக்கு பணிவிடை செய்யும் ஒரு தாதியாக ஓரிரு காட்சிகளில் வந்த நடிகை அவர்தான் எம் பானுமதி. உயிருடன் இல்லை. இறைவன் கொடுத்த வரம், ஜாலி ஏப்ரஹாம் என்ற ஒரு மலையாள மொழியை தாய்மொழியாக கொண்ட பாடகர் ஜாலி ஏப்ரஹாமுடன் இந்த பாடலில் ஹம்மிங் செய்திருப்பார் பி எஸ் சசிரேகா. திரைப்படத்தின் இயக்குனர் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல ஏ பீம்சிங். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருக்கின்றார். காட்சியில் ரஜினிகாந்த், அவருடன் ஒரு துணை நடிகை. ரஜினியின் ஆரம்ப காலத்து டுயட் பாடல் இது. ஏ பீம்சிங் அவர்கள் மாபெரும் இயக்குனர்கள், இரட்டை இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சுவிடம் பட தொகுப்பாளராக, அதாவது எடிட்டர் ஆக பணியாற்றி, பின்பு அதிலிருந்து இயக்குனராக, தயாரிப்பாளராக, கதாசிரியராக உயர்ந்தவர். இவருக்கு சோனா என்று ஒரு மனைவியும், அவர் மாத்திரமல்ல நடிகை சுகுமாரி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், பின்பு சுகுமாரியையும் மணந்து கொண்டார் பீம்சிங்.
பீம்சிங்கன் பிள்ளைகளில் லெனின் ஒரு படத்தொகுப்பாளர், இயக்குனர், சில திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார் லெனின். லெனின் இயக்கத்தில் ஜெயலலிதா நடித்த இறுதி திரைப்படமான நதியை தேடி வந்த கடல் வழியானது. பீம்சிங்கன் மகன்தான் லெனின். பி கண்ணன், அவர் ஒளிப்பதிவாளர், கேமராமேன். இவர் பாரதி ராஜாவின் பல திரைப்படங்களில் ஆஸ்தான ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர். பி கண்ணன் பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் அம்மை அப்பன் என்றொரு திரைப்படம். 1954 எஸ் எஸ் ராஜேந்திரன் அவருடன் எஸ் வரலட்சுமியும் ஜி சகுந்தலா என்ற நடிகையும் இரு கதாநாயகியர் நடித்திருந்தார்கள். சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் என்றால் பானாவரிசை திரைப்படம் அல்ல, ராஜா ராணி. சிவாஜி பத்மினி நடித்த திரைப்படம் அதுதான். பன்மொழி திரைப்படங்களையும் இயக்கியவர் ஏ பீம்சிங். சரி, இறைவன் கொடுத்த வரம் 78 வெளியானது. மெல்லிசை மன்னரின் இசையில் ஜாலி ஏப்ரஹாமும் பி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். ஜாலி ஏப்ரஹாம் ரஜினிகாந்துக்காக பாடுகிறார் இந்த பாடல். பாடலை கேட்டு பார்க்கலாமா? Mm-hmm.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இறைவன் கொடுத்த வரம். 78 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஜாலி ஏப்ரஹாமும் பி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். பாடல் எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பி எம் சிங். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. அபூர்வமான பாடல்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் நிகழ்ச்சிக்காக நான் தரும் அடுத்த பாடல், இது பிரபலமான பாடல்தான். இந்த பாடலும் வாணி ஜெயராம் பாட ஜாலி ஏப்ரஹாம் அப்படி ஹம்மிங் ஹம் பண்ணியிருப்பார் என்று வைத்துக் கொள்ளலாம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. அமெரிக்காவில் அதிகமான காட்சிகள் படமாக்கப்பட்டன. ஆனால் குறிப்பிட்ட இந்த பாடல் காட்சி நயகரா வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சியில் அதன் அருகே படமாக்கப்பட்டது. அதிலே இந்த காட்சி பார்க்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கும். ஏனென்றால் அந்த நீர்வீழ்ச்சியை காட்டுவார்கள் பாடல் முழுவதும். ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் காட்சி. இதிலே அமெரிக்க நடிகர் தான் அமெரிக்க நடிகர் வாஷிங்டன் கே ஆர் விஜயாவிற்கு ஜோடியாக நடித்தார். மலையாளத்திலும் இதே திரைப்படம் 79 வெளியானது. தமிழிலும் 79 தான் ஒரே வானம் ஒரே பூமி. தமிழில் ஜெய்சங்கர் அவருக்கு ஜோடியாக சீமா நடித்திருந்தார். மலையாள மொழியில் ஜெய்சங்கரின் பாத்திரத்தில் மலையாள நடிகர் சோமன் நடித்திருந்தார். சோமன் யாரென்றால் உங்களுக்கு சரியாக புரிய வைக்க வேண்டுமென்றால், அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்தில் நடித்தவர். அதிலே ஃபடாஃபட் ஜெயலட்சுமியின் தாயாக ஒரு நடிகை நடித்திருப்பார். ஆகவே அந்த தாயாரிடம் வந்து போகும் ஒரு அந்த நடிகரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? அவர்தான் சோமன். அது மாத்திரமல்ல, நாளை நமதே என்ற திரைப்படத்திலும் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக நடித்திருப்பார். அந்த பாடல் காட்சியில் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக சோமன். இந்த ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் பிரதான பாத்திரம் கே ஆர் விஜயாவிற்கு தான். தமிழிலும் மலையாளத்திலும் அவரே அந்த பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார். மற்றும் ரவிக்குமார், விதுபாலா, ரீனா இப்படியாக பலரும் நடித்திருந்தார்கள். நாட்டிய பேரொளி பத்மினியும் அமெரிக்காவில் படப்பிடிப்பு நடைபெற்றபடியினால் அவரையும் அந்த திரைப்படத்தில் நடிக்க வைத்தார்கள். ஐ வி சசி 2 மொழி திரைப்படங்களையும் இயக்கியிருந்தார். ஐ வி சசியின் மனைவிதான் நடிகை சீமா. ஐ வி சசியின் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் அவரும் நடித்திருக்கின்றார். கண்ணதாசன் எழுதிய பாடல், இதுவும் ஒரு வண்ண திரைப்படம். மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு. ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. இதோ ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் ஜாலி ஏப்ரஹாம், வாணி ஜெயராம், காட்சியில் வாஷிங்டனும் கே ஆர் விஜயாவும். முதன் முதலில் ஒரு ஆங்கிலேய நடிகருக்கு ஜோடியாக நடித்த தமிழ் நடிகை யார் என்றால் கே ஆர் விஜயாதான். சரி, பாடலை கேட்கலாமா?

மலைராணி முந்தானை சரிய சரிய மண்மாதா பண்ணமடி விரிய விரிய இளங்காற்று மார்பகத்தை தழுவ தழுவ எண்ணுகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத. மலைராணி முந்தானை சரிய சரிய மண்மாதா வண்ணமடி விரிய விரிய இளங்காற்று மார்பகத்தை தழுவ தழுவ எண்ணுகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத. காதல் விட்ட மூச்சு ஒன்று பெரு

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணி ஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். 79 வெளியான வண்ண திரைப்படம் இது. சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அபூர்வமான சில பாடல்களை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நிறைந்த தகவல்களுடன். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 79 வெளியான திரைப்படம் மகாலட்சுமி. இந்த திரைப்படத்தின் நாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கதாநாயகி சங்கீதா. பட்டு எனப்படும் ஆர் பட்டாபிராமன் மகாலட்சுமி திரைப்படத்தின் இயக்குனர். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் இது. பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். அபூர்வமான பாடல் இது. இந்த பாடலை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. பாடலை கேட்கலாமா? மகாலட்சுமி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

அனைத்தும் தெய்வங்கள் கொண்டாடும் தீபங்கள் மயங்கும் உள்ளங்கள் கலக்கும் வெள்ளங்கள்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 1979 வெளியான அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கரும் சங்கீதாவும் நடித்திருந்தார்கள். ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணி ஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்களை உங்களுக்காக வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இதோ இந்த பாடல் இலங்கை வானொலியில் அவ்வளவு பிரபலமாக ஒலித்தது, ஆனால் திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. பாடல் பத்து மாத பந்தம் என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. பழம்பெரும் இசை ஜோடி ஏ எம் ராஜாவும் அவருடைய மனைவியான கிருஷ்ணவேணி எனப்படும் ஜிக்கியும் பாடிய பாடல். ஏ எம் ராஜா, ஜிக்கி. 74 வெளியான வண்ண திரைப்படம் பத்து மாத பந்தம். இந்த திரைப்படத்திற்காக இந்த பாடல் ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த பி பானுமதி, அபிநய சரஸ்வதி, பி சரோஜாதேவி, நடிப்பு சுடர் ஏ வி எம் ராஜன், நவரசத்திலகம் முத்துராமன், கலை நிலவு ரவிச்சந்திரன், வெண்ணராடை நிர்மலா, ராஜஸ்ரீ, மனோரமா, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு இருவரும் இணைந்து இயக்கிய இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். சங்கர் உயிருடன் இல்லை. பழம்பெரும் இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பிரமணியன் தம்பிதான் சங்கர். கணேஷ் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சங்கர் கணேஷ் இருவரும் இணைந்து 1000 திரைப்படங்களுக்கு மேல் பன்மொழிகளிலும் இசையமைத்தவர்கள். ஆம், கண்ணதாசன் எழுதிய பாடல். ஒருவேளை இந்த பாடல் படத்தில் இடம்பெற்றிருந்தால் ஏ வி எம் ராஜனுக்கும் ராஜஸ்ரீக்கும் இந்த பாடல் அமைந்திருக்கும் என்பது என்னுடைய ஊகம். இலங்கை வானொலியில் இந்த பாடல் பிரபலம்தான், திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. சரி, சங்கர் கணேஷ் இசையமைப்பில் ஏ எம் ராஜா, ஜிக்கி. பத்து மாத பந்தம் திரைப்படத்தில் அதற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல். பாடலை கேட்கலாமா?

எதை கேட்பதோ எதை சொல்வதோ நான் அறியாத பெண் அல்லவோ, நீ கேட்கலாம் நானும் சொல்லலாம், அது புரியாத ஒன்றல்லவோ எதை கேட்பதோ.

ஒலித்த பாடல் பத்து மாத பந்தம் என்ற வண்ண திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய அந்த பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அபூர்வமான பாடல்கள், சில பாடல்கள் பிரபலமான பாடல்கள். ஒலிக்க போகும் இந்த பாடலை பற்றி இந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதிய பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம் கூறியது என்னவென்றால், இந்த பாடலை எழுதியவர், அதாவது ஒலிக்கப் போகும் பாடலை எழுதியவர் விசித்ரா என்னும் ஒரு பாடலாசிரியர். அவருடன் இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார்கள். இந்த மெட்டுக்கு பாட்டு எழுதுவது என்ற விடயத்தில் அந்த அளவிற்கு மிகுந்த சிரமத்திற்கு ஆளானதாக இந்த திரைப்படத்தின் கதை வசனகர்த்தாவான பேராசிரியர் ஏஎஸ் பிரகாசம் குறிப்பிட்டிருக்கின்றார். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம், வெற்றி திரைப்படம் தான். ஈவிஎம் ராஜன் அவருக்கு ஜோடியாக சந்திரகலா, ரவிச்சந்திரன் அவருக்கு ஜோடியாக லக்ஷ்மி மற்றும் திரைப்படத்தின் கதை வசனகர்த்தாவான பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம் குறிப்பிட்டிருக்கின்றார். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம், வெற்றி திரைப்படம் தான். ஈவிஎம் ராஜன்.

மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய இந்த பாடல் காட்சியில் ஏ வி எம் ராஜனும் சந்திரகலாவும். ஏ வி எம் ராஜன் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவி அதிலே ஒரு போதகராக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த பாடல் காட்சியில் நடித்த சந்திரகலா உயிருடன் இல்லை. புகுந்த வீடு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியரான பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம். புகுந்த வீடு திரைப்படத்தை இயக்கியவர் பட்டு எனப்படும் பட்டாபிராமன். இந்த திரைப்படம் வெற்றியடைய பின்னர் தெலுங்கில் 73 ஏவிஎம் நிறுவனம் இதை எடுத்தார்கள். இதே கதையை அதிலே கிருஷ்ணா, சோபன் பாபு, சாவித்ரி தமிழில் ஏற்ற வேடத்தை அப்படியே ஏற்று நடித்தார். லக்ஷ்மி சந்திரகலாவும் தமிழில் ஏற்ற வேடங்களை அப்படியே ஏற்று நடித்திருந்தார்கள். தெலுங்கு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சத்தியம். தெலுங்கு திரைப்படத்தை இயக்கியவரும் பட்டாபிராமன் தான். மலையாளத்தில் மீண்டும் 75 எடுக்கப்பட்டது இதே கதை. அதிலே பிரேம் நஷீர், மது, லக்ஷ்மி நடித்திருந்தார் மற்றும் விதுபாலா. சாவித்ரியின் வேடத்தில் கவியூர் பொன்னம்மா, அங்கே பிரபலமான நடிகை, நடித்திருந்தார். மலையாள திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம் கே அர்ஜுனன். ஏ எம் ராஜா ஜிக்கி பாடிய பாடல் புகுந்த வீடு திரைப்படத்தில். பாடலை எழுதியவர் விசித்ரா. பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ்.

0: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய பாடலை இயற்றியவர் விசித்ரா, பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்கள். அந்த வரிசையில் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். அந்தரங்கம் ரகசியம். 75 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தான் இது. ஆனால் சில பாடல் காட்சிகள் கேவா கலரில் படமாக்கப்பட்டன. ஒலிக்கப் போகும் பாடலும் கேவா கலரில் படமாக்கப்பட்டது. கே ஜே யேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் இது. முக்தா வி சீனிவாசன் திரைப்படத்தின் இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கும் கதை வசனம் பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம். அந்தரங்கம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மலையாள திரைப்பட உலகில் கொடிகட்டி பறந்த ஜி தேவராஜன் மாஸ்டர். அந்தரங்கம் திரைப்படத்தின் வாயிலாக தீபா என்ற நடிகை தமிழுக்கு கதாநாயகியாக அறிமுகமானார். கமலஹாசன் தான் அந்தரங்கம் திரைப்படத்தின் கதாநாயகன். மற்றும் மேஜர் சுந்தரராஜன், சாவித்ரி மற்றும் பலரும் அந்தரங்கம் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இது ஒரு ரொமான்டிக் டிராமா பிலிம். ஆம், சொல்ல வேண்டுமென்றால் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் மூவி. தெலுங்கில் 77 அந்தல ராஜா என டப் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. இதே திரைப்படத்தில் கமலஹாசன் தமிழில் முதன் முதல் தனக்குத்தானே பாடிய ஞாயிறு ஒளி மழையில் திங்கள் குளிக்க வந்தாள் இந்த பாடலும் கேவா கலரில் படமாக்கப்பட்டது. இப்பொழுது நான் பாடிய ஞாயிறு ஒளிமலையில் பாடலை இயற்றியவர் நேதாஜி. ஆம், ஒலிக்கப் போகும் இந்த பாடலை எழுதியவர் காவியரசர் கண்ணதாசன். கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் அந்தரங்கம் திரைப்படத்தில் ஜி தேவராஜன் மாஸ்டர் இசையில், காட்சியில் கமலஹாசனும் தீபாவும். பாடலை கேட்கலாமா?
1: புதுமுகமே சிறு மது கொடமே, நான்

0: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். கண்ணதாசன் எழுதிய பாடல், இசையமைப்பு ஜி தேவராஜன் மாஸ்டர். கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் கமலஹாசனும் தீபாவும் தோன்றி நடித்திருந்தார்கள். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரம் இது. உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம், அபூர்வமான பாடல்களின் தொகுப்பாக. 1980 வெளியான வண்ண திரைப்படம் மங்கள நாயகி, கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல். 1980 வெளியான இந்த திரைப்படத்தில் புன்னகையரசி கே ஆர் விஜயா, அவரது காதலராக சரத்பாபு, கணவராக ஸ்ரீகாந்த் மற்றும் சிவச்சந்திரன் ஆகியோருடன் சோபனா இந்த திரைப்படத்தில் பேபி சோபனாவாக அறிமுகமானார். மிகவும் சிறியவர் அல்ல, ஒரு வளர்ந்த ஒரு பிள்ளையாக. 70 பிறந்தவர் தான் சோபனா. ஆகவே 80 வெளியான இந்த திரைப்படம் என்றபடியினால் 9 வயது 10 வயது சிறுமியாக நடித்திருந்தார். இதுதான் அவருக்கு தமிழில் முதல் திரைப்படம் சோபனாவிற்கு. உங்களுக்கு தெரியும், நாட்டிய பேரொளி பத்மினி, அதாவது லலிதா பத்மினி ராகினி, மூவரும் சகோதரியர். பத்மினியின் தம்பியின் மகள்தான் சோபனா. மங்களநாயகி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார், வாலி எழுதிய பாடல் இது. திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. இந்த பாடல் காட்சியில் சரத்பாபுவும் கே ஆர் விஜயாவும். ஆம், ஏற்கனவே ஹிந்தி மொழியில் ராஜேந்திர குமார், நூட்டான், வினோத் மெஹ்ரா நடிக்க வெளியான திரைப்படம் சஜான் பீனா சுஹாகான். இந்த திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு தான் மங்களநாயகி. ஹிந்தியின் பிரபலமான நூட்டான் என்ற நடிகை ஏற்ற வேடத்தை தான் தமிழில் கே ஆர் விஜயா ஏற்று நடித்திருந்தார். நூட்டான் ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமாக நடித்த ஒரு கதாநாயகி ஹிந்தி மொழியில். தமிழில் வெளியானது பிராப்தம் உங்களில் பலரும் பார்த்திருப்பீர்கள். சாவித்ரி அந்த திரைப்படத்தை தயாரித்து அதிலே கதாநாயகியாக நடித்திருந்தார் சிவாஜியுடன் இணைந்து. அந்த பிராப்தம் திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பு மீலான். அது 1963 வெளியான திரைப்படம் மீலான். அதைத்தான் சாவித்ரி பின்பு பிராப்தம் என்ற பெயரில் தயாரித்து இயக்கியிருந்தார். அந்த மீலான் திரைப்படத்தில் நூட்டான் தான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டானுடன் சுனில் தத் யார் உங்களுக்கு தெரியும், சஞ்சய் தத் உடைய தந்தை, யமுனா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் அந்த திரைப்படத்தில். நூட்டான் மிகவும் பிரபலமான ஒரு கதாநாயகி, பலருக்கு தெரியாது. தமிழில் பின்பு பிராப்தம் என்று வெளியானது. தெலுங்கில் கூட அந்த கதை மூக மனசுலு என்ற பெயரில் வெளியானது. அதிலே ஏ நாகேஸ்வர ராவ், சாவித்ரி, ஜமுனா நடித்திருந்தார்கள். அந்த தெலுங்கு திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன். சரி, இதேன் இந்த மீலான் படத்தை பற்றி கூறினேன் என்றால், நூட்டான் நடித்த திரைப்படம் மங்களநாயகி திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பில் நூட்டான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டான் நடித்த இன்னொரு திரைப்படம் மீலான், அதாவது தமிழின் பிராப்தம், அதற்காகத்தான் குறிப்பிட்டேன். சரி, மங்களநாயகி திரைப்படத்தில் ஜேசுதாஸ், சுஷீலா, வாலியின் பாடல் வி குமார் இசையமைப்பில், காட்சியில் கே ஆர் விஜயா, சரத்பாபு என்று ஒலித்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக.
1: கண்களால் நான் வரைந்தேன் அன்பெனோ ஓர் கவிதை, தென்மலர் மறப்பதுண்டோ தென்றலே உன் நினைவை.

ഒലിത്ത പാടൽ ഇടംപെട്ട തിരപ്പടം മംഗലനായകി. കെ ജെ ജേസുദാസ്, പി സുശീല പാടിയത്. വാലിയൻ പാടൽ കെ സി അമിത്തവർ, ബി കുമാർ. നേയർകളെ, ഇത് സർവദേശ തമിഴ് വാനൊലി, കാനഡ യുഗം വാനൊലി. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன், வீனஸ் பிக்சர்ஸ் சார்பில். 76 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் MGR-க்கு இரட்டை வேடங்கள், இரண்டு நாயகியர், ஒருவர் வாணிஸ்ரீ, மற்றொருவர் வெண்ணராடி நிர்மலா. கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் முத்துலிங்கம். பாடல் காட்சியில் MGR-ம் நிர்மலாவும். திரைப்படத்தின் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு அல்ல, எம் கிருஷ்ணன் நாயர் என்னும் மலையாளி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன். ஆம், இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு கர்நாடக மாநிலத்தில் மைசூர் அங்கே மற்றும் பெங்களூரில் படப்பிடிப்பு நடைபெற்றது. எம் கிருஷ்ணன் நாயர் ஒரு மலையாளி. MGR-ன் இந்த திரைப்படம், அதாவது ஊருக்கு உழைப்பவன் திரைப்படம் மட்டுமல்ல, அன்னமிட்டகை, நான் ஏன் பிறந்தேன், ரிக்ஷாக்காரன் போன்ற திரைப்படங்களையும் இயக்கியவர் எம் கிருஷ்ணன் நாயர் தான். அவையும் MGR திரைப்படங்கள். கன்னட மொழியில் 70-ல் இதே கதை வெளியான பொழுது ராஜ்குமார், ஜெயந்தி, பாரதி அதிலே நடித்திருந்தார்கள். தெலுங்கில் இதே கதை வெளியான பொழுது 73-ல் ஏ நாகேஸ்வர ராவ், வாணிஸ்ரீ, காஞ்சனா நடித்திருந்தார்கள். ஹிந்தி மொழியில் 74-ல் இதே கதை வெளியான பொழுது ராஜேஷ் கன்னா, தனுஜா மற்றும் மௌசுமி சட்டர்ஜி ஆகியோர் நடித்திருந்தார்கள். இதோ ஊருக்கு உழைப்பவன் திரைப்படத்தில் ஜேசுதாஸ், சுஷீலா, முத்துலிங்கம் எழுதிய பாடல், விஸ்வநாதனின் இசையமைப்பில்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன். 76 வெளியான வண்ண திரைப்படம். யேசுதாஸ் சுஷீலா பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கவிஞர் முத்துலிங்கம், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், காட்சியில் MGRம் நிர்மலாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? அபூர்வமான பல பாடல்களுடன் சில பிரபலமான பாடல்களையும் சேர்த்து உங்களுக்கு நான் வழங்கியிருந்தேன். இந்த டூயட் பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்திருக்கும் விசு செல்வராஜா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான்பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

வணக்கம் அன்பான உறவுகளே, நான் உங்கள் கரண். ஐடிஆரில் லண்டன் கலையகத்திலிருந்து இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆரில் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்களுக்காக காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். நிகழ்ச்சியில் வரிசையில் காட்டலையில் வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். ஒருவரையில் இரு பாடல்கள் காலை வேளையை அலங்கரிக்க காட்டலையில் வருகின்றது அற்புதமான அட்டகாசமான பாடல் தெரிவிகளுடன் உங்கள் மனதுக்கு இதமான காலை வேளையை இதமூட்டும் விதமாக காட்டலையில் வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள்.

இதில் வளர்த்து கொண்டிருக்கின்றது ஒருவரையில் இரு பாடல்கள். இனிமையான இதமான காலை பொழுதை அற்புதமான பாடல்களுடன் இந்த காலை பொழுதை அழகாகி கொண்டிருக்கின்றது. காட்டலையில் ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். நிச்சயமாக நீங்கள் என்ன பாடல் அடுத்து அடுத்து வரப்போகின்றது, எந்த வரியில் ஆரம்பிக்கப் போகின்றது என்று ஆவலை தூண்டும் விதமாக இருப்பீர்கள். அடுத்து என்ன வரப்போகின்றது என்று அவளுடனும் காத்திருப்பீர்கள். அந்த வகையில் உங்களுக்கான பாடல் தெரிவுகளாக ஒரு வரியில் இரு பாடல்கள் காலை வேளையை அலங்கரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். அந்த வகையில் அடுத்து வருகின்றது பாடல். இதோ கேட்டு பாருங்கள், இது எங்கே ஆரம்பித்தது அல்லது எங்கே முடிந்தது, எங்கே தொடர்கிறது என்று.

காலை வேளையில் இதமான பாடல்களின் ஊடாக காற்றிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். அன்பான உறவுகளே, தொடர்ந்தும் வானொலியிடந்து ஒரு வரையில் இரு பாடல்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள். கடைசியில் ஒரு வரையில் இரு பாடல்களில் நடக்காத ஒரு சம்பவம் ஒன்று பாடல்களின் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் காத்திருக்கின்றது. அது என்னவென்பதை நீங்களே உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்தும் வானொலியுடன் இருந்திருங்கள். ஒரு வரியில் இரு பாடல்கள் அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் காற்றலை கலக்க வருகின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் ஏற்கனவே ஒழித்த பாடலுடன் அடுத்து வரப்போன்ற பாடல் என்ன என்று எதிர்பார்த்திருப்பீர்கள்? இதோ அந்த பாடல் என்னவென்று கேட்டு பாருங்கள்.

நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு வரியில் இரு பாடல்கள். இதமான காலை பொழுதை இதமாக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அன்பான உறவுகளை தொடர்ந்தும் வானொலியுடன் இணைந்து நிகழ்ச்சியை ஒரு வரியில் இரு பாடல்களை கேட்டுக்கொண்டிருங்கள். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் முடிவில் நீங்கள் ஒரு வரியின் இரு பாடல்களில் கேட்காத ஒரு சம்பவம் காத்திருக்கின்றது, என்னவென்று ஆவலுடன் இருப்பீர்கள். தொடர்ந்தும் வானொலியுடன் இணை

இவர் நேரம் அம்மா காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருந்தது ஒரு வரியில் இரு பாடல்கள். நான் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருங்கள். கடைசியில் ஒரு சுவையான சம்பவம் இருக்கு என்று கூறியிருந்தேன். இன்று ஒழித்த பாடல்களை வைத்து நான் ஒரு கவிதையை எழுதியிருக்கின்றேன். அந்த கவிதையை கேட்டு பாருங்கள். இன்று ஒரு வரியில் இரு பாடல்கள் ஒழிக்கப்பட்டது. 10 பாடல், 12 பாடல் ஒழிக்கப்பட்டது. அந்த பாடல்களின் ஊடாக ஒரு கவிதை கேட்டு பாருங்கள். எப்படி இருக்கென்று நீங்க தான் சொல்ல வேண்டும். புன்னகனத்து கோயிலே, நீ பாடு பாடு பண்பாடு என்று கூறிய போது பாட்டு பாடவா என்று கேட்டு என்னோடு பாட்டு பாடுங்கள், அப்பத்தான் பாடும்போது நான் தென்றல் காட்டாவேன் என்று கூறி தென்னங்கேற்று ஊஞ்சலிலே நீ நீந்திடும் ஓலையிலே என்று நான் பாடும்போது சிட்டு சிட்டு குருவியுன் கூடு எங்கே என்று கேட்டது. சொல்லவா சொல்லவா என் காதல் கதையே என்று கூறும் போதே ITR லண்டன் கலிகத்திலிருந்து வைகாசி வெள்ளிக்கிழமைதானே ஒரு ஜோரான திருநாள் என்ற பாடல் ஒலிக்கும் போது வரது வரது விலகு விலகு என்று ஒரு குரல் கேட்டு திரும்பினேன். அப்போது தாயும் நீயே தந்தையும் நீயே என்று அமைதியான பாடல் ஒலிக்க வெண்ணிலவே வெண்ணிலவே என்ற பாடலுடன் ஒருவரியின் இரு பாடலின் நிறைவு பெறும் போது நேரமும் சரியாக இருந்தது.

புனித நேரம் அம்மா காத்திரையில் காலை நேரத்தை உற்சாகம் ஊட்டும் விதமாக இதமான பாடல்களின் ஊடாக அலங்கரித்து சென்றது ஒருவர் என் இரவு பாடல்கள். நித்தியமாக இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் தான் கூற வேண்டும் ஒருவர் என் இரவு பாடல்கள் எப்படி இருந்தது என்று சொல்லி. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த இரு வானொலியின் அதிபர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று பிழைந்திருக்கும் இப்பொழுது அனைவருக்கும் உற்சாகமூட்டும் பொழுதாகவும் அமைய வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அன்பான உறவுகளே, மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் நன்றி, வணக்கம்.

வணக்கம் நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் யுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு ஆனந்த ராகம் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு உங்களோடு உங்கள் அன்புக்குரிய அபி. வளமை போன்று இன்றும் அருமையான பழைய பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கின்றன. அந்த வகையில் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா.

ஆனந்த ராகத்தை அலங்கரிக்க நான் தரும் இரண்டாவது பாடல் ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, வாடாத காதல் இன்பமெல்லாம் வா வா நாம் காணலாம்.

நிகழ்ச்சியில் தொடரும். அடுத்த பாடல் ஆசையினாலே மனம் அஞ்சுது கெஞ்சுது, தினம் அன்பு மீறி போனதாலே அபிநயம் புரியுது முகம்.

啊。

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் தொடரும் அடுத்த பாடல், அன்பே நீ அங்கே நான் இங்கே வாழ்ந்தால் இன்பம் காண்பது எங்கே.

0: அடுத்து நீங்கள் கேட்க இருக்கும் அற்புதமான ஒரு பாடல், அருகில் வந்தால் உருகி நின்றாள், அன்பு தந்தாலே அமைதி இல்லாத வாழ்வு தந்து எங்கு சென்றாலோ.
1: அருகில் வந்தால்

நீங்கள் இணைந்திருப்பது ஆனந்த ராகத்தோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் யுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சிக்காக நான் தரும் அடுத்த பாடல் பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோம்.

நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் இன்னொரு பாடல், சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம், அங்கும் இங்கும் ஜார் வரவை தேடுது துணை, இங்கிருக்க ஜாரை எண்ணி பாடுது.

அடுத்து ஒலிக்க இருக்கின்ற பாடலும் ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை ஒருமுறை கேட்டு பாருங்கள். காலையும் நீயே, மாலையும் நீயே, காற்றும் நீயே, கடலும் நீயே, ஆலய மணிவாய் ஓசையும் நீயே.

பாடிக் கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். ஆனந்த ராகத்தை அலங்கரிக்க அடுத்து நான் தருகின்ற பாடல், கண்களின் வார்த்தைகள் புரியாதோ, காத்திருப்பேன் என்று தெரியாதோ, ஒரு நாளில் ஆசை எண்ணமோ மாறுமோ.

பாடலை ஒருமுறை கேட்டு பார்ப்போமா? கண்ணிழந்த மனிதர் முன்னே ஓவியம் வைத்தார், இது காதில்லா மனிதன் முன்னே பாடல் இசைத்தார், கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தார், இரு காதிருந்தும் பாதியிலே பாட்டை முடித்தார்.

ஆனந்தராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல், பழக தெரிய வேணும், உலகில் பார்த்து நடக்க வேணும் பெண்ணே.

பிடிவாதமும் எதிர்வாதமும் பெண்களுக்கே கூடாது. வேதமில்லா இதயத்தோடு, வேதமில்லா இதயத்தோடு, பெருமையோடு பொறுமையாக பழ

சுகம் ஆறுதல் கர்நாடக வழக்கமன்றோ. கடுகடுதல முகம் ஆறுதல் கர்

காட்சியை அலங்கரிக்க அடுத்து நான் தருகிற பாடல், வாராயோ விண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையை, அகம்பாவம் கொண்ட சதியால் அறிவால் உயர்ந்திடும் பதினா.

நடிப்பதெல்லாம் வெளிவேகம்.

0: காலத்தால் அழியாத பாடல் வரிசையில் இன்னும் ஒரு இனிய பாடல் உங்களுக்காக. நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே, நேரில் நடந்ததை எல்லாம் வேடிக்கை பார்த்துட நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார்.
1: நீ சொல்லாவிடில்.

பாடி பறந்துட்ட படர்வன குயிலும் பாடி பறந்துட்ட படர்வன குயிலும் ஆடி நடமிட்ட அழகான மயிலும் பாடி பறந்துட்ட பாடு

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். ஆனந்த ராகங்களை அலங்கரிக்க நான் தெரிவு செய்திருக்கும் இன்னும் ஒரு அருமையான பாடல், கோழியும் கோழியும் பேசுது, சேவல் இங்கே பயந்து ஓடுது.

இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் சில்லென்ற மெலரி செவ்வாழை இதழே என்று ஆரம்பிக்கின்ற ஒரு அருமையான பாடல் இது.

ஆனந்த ராகத்தை நிறைவு செய்ய நான் தேர்வு செய்திருக்கும் இன்னொரு அருமையான பாடல் இது. அன்பு மனம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா, அன்பமே நீ இன்னும் அறியாத பாவையா.

நான் ஒளிபரப்பிய பாடல் உங்களை கவர்ந்திருக்கும் என்று நம்புகிறேன். சரி நேயர்களே, இத்தோடு இந்த வார ஆனந்தராக நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு ஆனந்தராகம் நிகழ்வில் அருமையான பாடல்களோடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய அபி. நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளே, தொடர்ந்தும் வானொலியோடு இணைந்திருங்கள்.

அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். வலித்துக் கொண்டிருக்கும் இசையை கேட்டாலே தெரிய போகின்றது என்ன வரப்போகின்றது காற்றலையில் என்று. ஆமாம், நீங்கள் நினைப்பது சரிதான், காற்றலையில் வருகின்றது வாழ்வியலோடு சம்பந்தமான வரிகளுடன் கவிகள் பாடி வருகின்றது கவிதைகளின் சாரல். மீண்டும் ஒரு வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளுடன் நேர காற்றலையில் உங்களை சந்திப்பதேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐடிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அதிபர்கள் மற்றும் அறிவிப்பாளர்கள், நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் இரு வானொலியின் அன்பான நேய நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிகள் செல்லலாம்.

நம் கைவிட்டு போகும் எதுவும் நம்முடையதில்லை என்று உணர்ந்தாலே பாதி துன்பம் விலகும். நம் கைவிட்டு போகும் எதுவும் நம்முடையதில்லை என்று உணர்ந்தாலே பாதி துன்பம் விலகும். வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். நாம் பாவம் பார்த்த யாரோ ஒருவர்தான் சரியான சமயத்தில் நம்மை பதம் பார்த்திருப்பார்கள். வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். நாம் பாவம் பார்த்த யாரோ ஒருவர்தான் சரியான சமயத்தில் நம்மை பதம் பார்த்திருப்பார்கள். வாழ்க்கையில் தேடப்படாத இடத்தில் தேடி தேடி உறவாடுவதை விட எதுவும் தேவையில்லை என்று ஒதுங்கி போவதே நல்லது. வாழ்க்கையில் தேடப்படாத இடத்தில் தேடி தேடி உறவாடுவதை விட எதுவும் தேவையில்லை என்று ஒதுங்கி போவதே நல்லது. வாழ வேண்டுமே என்று நினைக்காதீர்கள், வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுங்கள். துன்பமும் தூசியாய் தெரியும்.

காட்டலையில் கானம் பாடி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. கவிதைகளின் சாரல் வாழ்வியலோடு சம்பந்தமான கவிவரிகளாக காட்டலை கலக்கிக் கொண்டிருக்கின்றது. கவிதைகளின் சாரல் ஐடிஆர்என் லண்டன் கலையகத்திலிருந்து. தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும், அதுபோலதான் சில உறவுகளுக்கும் தேவை இருக்கும் வரைதான் பாசம் இருக்கும் என்று உலக நியதியில் இப்போது சொல்லப்படுகின்றது. தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும், அதுபோலத்தான் சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைதான் பாசம் இருக்கும். தேவைக்காகவே பழகின்றார்கள், தேவை முடிந்தவன் நீ யாரோ நான் யாரோ என்று இந்த கவிதை சொல்கின்றது. உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே, அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக் கொள். உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே, அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக் கொள். எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு, ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கிடைக்காத ஒரே தவறு துரோகம். எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு, ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கிடைக்காத ஒரே தவறு துரோகம். வாசனை என்பது சில நிமிடம் வரை, வறுமை என்பது சில காலம் வரை, அழகு என்பது வயது உள்ளவரை, நல்ல உறவு என்பது உயிருள்ளவரை. வாசனை என்பது சில நிமிடம் வரை, வறுமை என்பது சில காலம் வரை, அழகு என்பது வயதுள்ளவரை, நல்ல உறவு என்பது உயிர் உள்ளவரை.

0: காற்றலையில் அளித்துக் கொண்டிருப்பது கவிதைகளின் சாரல் ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து. நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண். மரணம் ஒன்று மட்டும்தான் மனிதனை ஏமாற்றுவதில்லை, மற்றவையெல்லாம் வாழும் போதே கைவிட்டு விடுகின்றன. மரணம் ஒன்றுதான் மட்டும் மனிதனை ஏமாற்றுவதில்லை, மற்றவையெல்லாம் வாழும் போது கைவிட்டு விடுகின்றன. நம்மை வேண்டாம் என்று அவமானப்படுத்திய இடத்தில் அனுசரித்து போய் அப்படி ஒன்றும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று அவசியமில்லை. நல்ல பெயரை விட மனநிம்மதி மிகவும் முக்கியமாகின்றது. நம்மை வேண்டாம் என்று அவமானப்படுத்திய இடத்தில் அனுசரித்து போய் அப்படி ஒன்றும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நல்ல பெயரை விட மன நிம்மதி என்றதே மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. சலிக்க சலிக்க சந்தோஷமாய் வாழவில்லை, ஆனால் வலிக்க வலிக்க வேதனையுடன் பாதி வாழ்க்கை முடிந்து விடுகின்றது. மீதி வாழ்க்கையும் என்ன தர காத்திருக்கின்றதோ? சலிக்க சலிக்க சந்தோஷமாய் வாழவில்லை, ஆனால் வலிக்க வலிக்க வேதனையுடன் பாதி வாழ்க்கை முடிந்து விட்டது. மீதி வாழ்க்கையும் என்ன தர காத்திருக்கின்றதோ? நினைவுகள் மிகவும் ஆபத்தானது, மறக்கவும் முடியாது, திரும்ப பெறவும் முடியாது. நினைவுகள் மிகவும் ஆபத்தானது, மறக்கவும் முடியாது, திரும்ப பெறவும் முடியாது.
1: எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
2: பிரமாதம்,
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே
2: சபாஷ் சபாஷ்.
1: எட்ட